0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
5: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர் 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222
0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா Jewelers.

கவச்சி ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

Simran.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. Asian Textiles in Mavaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: Progress 885, Progress Avenue, Scarborough 416-271-5992.

Ladies and gentlemen.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ். ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: தனமும் சண்டியர்த்தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா?
1: ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு.
2: அடிக்க சொல்றாங்க நெய்யாண்டி மேலத்தை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 16700222 செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: ஜி, இப்பாட்டுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜை பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது

0: கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

வாந்தேஸ்வரன். ஏய் ஏய், எவனாங்க சப்ளைரா? கேட்டவங்க

விதிமாற சதிகார கதிமாற.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-567-7200. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் 130,000 டாலர் வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சாலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 8216
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இணைவோம். துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
4: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing da adikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி,
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறோம். நீங்களே
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

ீவச்சிஹரணாத பாரிஜாத் ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். கந்தர்ப்பதர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குஜாம்புருஹ

ஷண்முக பஞ்ச முக பிரமுகாகில தெய்வத மௌலிமணே சரணாகத வத்சல சார நிதே பரிபாலய மாம் ரிஷசைலபதே அதிவேலதயா தவ துர்விஷஹைரனு வேலகிருதைர பராதசதைஹ ஹரிதம் த்வரிதம் ரிஷசைலபதே பரயா கிருபயா பரிபாகி ஹரே அதிவேங்க.

ீச்சரராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வநுஜம் ச சுகாய மமோகஷரம்.

க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே அஜ்ஞானினா மயா தோஷாண சேஷாம் விஹிதாந்தரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சே

நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஆனூ புராத்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரப

சம்யக்ஷுசாகசபதேஷு விலேகயந்தௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. ரேகாமயத்வஜ சுதாகலசாத பத்ரவஜ்ஜாம்புருககல்பகசங்கசக்ரைஹ தௌர்யைரலங்கிருத தலௌ பரதத்வசின்ஹை ஸ்ரீ வெங்கடேச சரணௌ.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சப்ரேம பீதி கமலாகர பல்லவாப்ஞாம் சம்வாஹனேபி சபதிக்ரமமாததானௌ காந்தாவவாங் மனசகோசர சௌகுமார்யௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே லக்ஷ்மீ மகீததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே. விஷ்ணு பதே பரம இத்யுதித ப்ரசம்சௌ யௌ மத்த உத்ஸஹிதி போக்யதயாப்யுபாதௌ பூயஸ்ததேதி தவ பாணி தல ப்ரதிஷ்டௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே. பாத்தாய தஸ்ஸதிருஷ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. மன்மூர்த்தி காரிய பணே விகடாடவீஷு ஸ்ரீ வெங்கடாதி சிகரே சிரசி ஸ்ருதீனாம் சித்தேப்யனன்ய மனசாம் சமமாஹிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.

வெங்கடேஷரணம் சரணம் பிரபத்யே ய பிரபன்னோ மாதுஸ்தனாவிவசிஷோரமாயமான பரஸ்பரத்துலாமுலாந்தரௌத்தேவேங்கடேஷரணம் சரணம் பிரபத்யே சத்தோத்தரை சததசேவிய பதாம்புஜேன சௌமியோபயந்து முனிநாமதர்ஷிதௌத்தேவேங்கடேஷரணம் சரணம் பிரபத்யே சத்தோத்தரை சததசேவிய பதாம்புஜேன சம்சாரதாரகதயார்த்ரதுகஞ்சலேன சௌம்யோபயந்த்ரு முனிநாமமதர்ஷிதௌ தே ஸ்ரீவெங்கடேஷசரணௌ சரணம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையில்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றபோர் ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. இன்றைய நாள் மே மாதம் 10 2026 மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-6446-2222. அதே நேரம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற நல்ல சுப காரியங்களை கொண்டாடுகின்ற கடைபிடிக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் என்று சொல்லியாச்சு. என்னென்ன நிகழ்ச்சிகள் என்று சொல்ல வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும். இப்பொழுது முதல்ல 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மக்களெல்லாம் தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 8:00 to 9:00 வரை இடம்பெற இருப்பது நவரச கவியரங்கம். உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு தலைப்பிலையும் நீங்கள் இன்று கவி வழங்கலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 9:00 to 10:30 வரைக்கும் திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலே 9:00 to 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியும் அதை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியும் இடம்பெறும். பெரியவர்கள் என்று என்ன அதிகாரம், என்ன விடயம் குறித்து பேசப்போன்றீர்கள் என்பதனை உங்களுக்கு அடுத்த மணிப்பொழுதிலே அறிய தருவோம். இந்த மாதிரி உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன நேயர்களே. இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.

0: இந்தியாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நேரம் இப்பொழுது காலை 6:10. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 5 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 14 பாகை வரை உயர்ச்சியடையும். மறுபடியும் மாலை பொழுதையும் வெப்பநிலையானது 3 பாகை வரை வீழ்ச்சியடைய போகின்றது. இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 21 கிலோமீட்டர் வேகத்திலே வடமேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு 8 மணி வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம் நேர்களே. இப்பொழுது எங்களோடு முதலாவது நேயர் இணைகின்றார். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சோதியம்மா. நலமுடன் இருக்க உங்களை முதற்கண் நாங்கள் வாழ்த்துக்கொள்ளும் அதிகாலை வணக்கங்கள்.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் தியாகராஜா. சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? எப்படி
2: போம்? நாங்கள் அனைவரும் நலம். அதுபோல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அனைவரும் நலமுடன் இருக்க எல்லாம் நல்ல இறைவனை அதிகாலையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுக்கு முதற்கண் காலையிலே வந்து எங்களுக்காக இந்த செய்தி செய்யும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று எனது மருமகளுடைய பிறந்த நாள். அதே வாழ்த்து கூற வந்துள்ளோம். கூறலாம் தானே?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இன்று எனது மருமகள் சுகீர்தா, அவரை நாங்கள் வாழ்த்த வந்துள்ளோம். அவரை வாழ்த்துபவர்கள் அன்பு கணவர் ஹரிஹரன், அன்பு மகன் அதிரா, அன்பு மகன் அகிலன், அன்பு மகன் அகரன், மாமா மாமி மச்சான், மச்சாள் யாஸ்னா, அன் தங்கை சுபானா, மகன் ஆரப், மகள் வீரா, மற்றும் அப்பா அம்மா அக்கா அண்ணர் குடும்பத்தினர், மருமகள் மருமகன் மற்றும் உற்றார் உறவினர் அனைவரும் அவரை வரசக்தி விநாயகர் அருள் பெற்று எல்லாம் நல்ல இறைவன் அவருக்கு எல்லா செல்வங்களையும் அளிக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு உடல்நல ஆரோக்கியத்தோடு எல்லா நலங்களும் பெற்று வாழ அவரை மீண்டும் மீண்டும் நாங்கள் வாழ்த்து கொள்வோம். இந்த வாய்ப்பு தந்த சோதி அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அவருக்காக ஒரு பாடல் வந்தாள் மகாலட்சுமி என் வீட்டில் அவள் என்றும் அவள் ஆட்சியன்னு சொல்லி நலமுடன் அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அம்மா, இந்த வாய்ப்பு தந்த முன்னாள் மீண்டும் மீண்டும் நன்றிகள் வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: கண்டிப்பா. நாங்களும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக உங்களுடைய மருமகளை நாங்கள் இனிய பிறந்த தின நாள் வாழ்த்தினை கூறி மகிழ்வோடு வாழ்த்தி கொள்கின்றோம் தியாகராஜா அவர்களே.
2: நன்றி அம்மா, மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம், வணக்கம். நன்றி.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நேரம் இப்பொழுது 6:18. அடுத்த நேரே நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
4: வாழ்த்துக்கள். அதுபோல் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உள்ள எல்லா நேருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அப்போ இன்னைக்கு பாடல் வந்து தூங்காத தம்பி தூங்காத படத்துல தானாக நான் இந்த தாயே அந்த பாடல் கேட்போம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா அந்த பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
4: மிக்க நன்றி.
3: வணக்கம்.
4: வணக்கம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு இப்பொழுது அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இனிய காலை வணக்கம் ரவிபாலா, சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலம், நீங்கள் நலமா?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பாடல் ஒன்று வந்திருக்கிறீங்க இப்பொழுது?
3: இன்றைய தினம் அன்னையர் தினம். அருமையான ஜோதி அன்னைக்கு வாழ்த்துக்கள்.
0: ஆமா,
3: அதே சமயம் அனைத்து அன்னையர்மாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுடைய அன்புணியர் தியாகராஜா அவர்களுக்கும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு பாடலை விரும்பிக்கு இருக்கிறேன். அண்ணா ஆலை பெற்ற அன்னைக்காக, அன்னையின் நாணயின் படத்தில் இருந்த ஜோதி, அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை என்ற பாடல் நான் விரும்பி இருக்கிறேன் ஜோதி.
0: கண்டிப்பா பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி ரவிபாலா உங்களுக்கு.
3: நன்றி ஜோதி.
0: வணக்கம்.

தமிழா தமிழா ஓடும் இணைந்து மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து இசைஞானியின் இசையிலே ஜானகி அம்மா பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரம்

0: சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் சோதியம்மா, நான் மீண்டும் தியாகராஜா.
0: இன்னும் வணக்கம் தியாகராஜ்.
1: இன்று இன்னொரு பிறந்த நாளை தவற விட்டு விட்டேன். அதோட அன்னைய தினத்தையும் மறந்து விட்டேன் என்று எங்கள் வானொலியில் எங்களோடு எங்களை கூட கலந்து உரையாடி கொண்டிருக்கும் சோதி அம்மா அவர்களுடைய அன்பு மகள் ஜெசு ஜெயக்குமார் அவர்கள் இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். அவரும் எல்லாம் நல்ல இறைவன் அவருக்கு கல்வியிலே சிறந்து விளங்கி இந்த நாட்டுக்கு விட்டு நல்ல மகளாக வளரவேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அன்னைக்கும் அந்த தந்தைக்கும் தம்பியார் இருக்கிற தம்பியார் எல்லோரும் சேர்ந்தவரை நாங்கள் வாழ்த்துவது மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் குடும்பம் சார்பிலே. அத்தோடு இன்று அன்னைய தினம் அனைத்து அன்னையருக்கும் எங்கள் அன்னைய தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் அம்மா. நன்றிகள் மீண்டும் மீண்டும் நன்றிகள். உங்கள் மகளுக்கு எங்கள் குடும்ப சார்பிலே இனி இறைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் அவருக்கு எல்லா செல்வங்களையும் அளிக்க வேண்டும் சொல்லி வேண்டிக் கொண்டு விடுகிறோம்மா. நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி.
1: வணக்கம் அம்மா.
0: மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.

0: கண்மணி.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: மருத்துவ குறிப்பு. ஆரோக்கியம் வழங்குகின்றார் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.
3: வணக்கம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேயர்களே. சிறுநீரிலே புரதச்சத்தானது இருப்பது சாதாரணமானது அல்ல. உங்களது சிறுநீரை மருத்துவர்கள் பரிசோதிக்கும் போது அதிலே அளவுக்கு அதிகமான புரதச்சத்து இருந்தால் அது சிறுநீரக நோயின் அறிகுறியாக இருக்கலாம். குறிப்பாக சர்க்கரை வியாதி இருப்பவர்கள், அதாவது டயபிட்டிஸ் இருப்பவர்களுக்கு இந்த சிறுநீரிலே புரதச்சத்தை பரிசோதித்துக் கொள்வது மிக மிக அவசியமானது. 24 மணி நேரம் ஒரு போத்தலிலே சிறுநீரை கழிக்க சொல்லி அந்த சிறுநீரை பரிசோதித்து அந்த சிறுநீரிலே எவ்வளவு புரதம் இருக்கின்றது என்பதை மருத்துவர்கள் கண்டறிவார்கள். இவ்வாறு அளவுக்கு அதிகமான புரதம் சிறுநீரிலே இருந்தால் அதற்கு சரியான மாத்திரை சாப்பிட்டு சரியான சிகிச்சை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் காலப்போக்கிலே உங்கள் சிறுநீரகம் பழுதடைய வாய்ப்பு இருக்கின்றது. சர்க்கரை வியாதி இருப்பவர்கள், உயர்ந்த இரத்த அழுத்தம் இருப்பவர்கள், அதாவது பிளட் ப்ரெஷர் இருப்பவர்கள் வருடத்திற்கு 1 தடவையேனும் இந்த சிறுநீரகத்திலே புரதச்சத்து இருக்கின்றதா என்று உங்கள் மருத்துவரை கொண்டு பரிசோதித்து இருந்தால் அதற்குரிய சரியான சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
2: மருத்துவ குறிப்பு கேட்டீர்கள். வழங்கியவர் குடும்ப நல மருத்துவர் மகாதேவன்.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5% இருந்து.
5: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266
5: Jewelers.
7: நேரம் இப்பொழுது காலை 6:42. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம், இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
8: நான் பராக அழைக்கிறேன். உங்களுக்கும் இன்றைக்கு அம்மாக்கள் வாழ்த்து தினம் ஆகுமா?
7: ஆமா ஆமா, அன்னையர் தினம். சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
8: நிலவு பாட்டு. நிலவு பாட்டு ஒரு நாள் கேட்டேன்.
7: ஆமா ஆமா, மிக்க நன்றி. பெறா உங்க வருகைக்கு பாடல் வருகின்றது, கேளுங்கள்.
8: நன்றி. வணக்கம்.
7: வணக்கம்.

0: தமிழோடு இணைந்திருக்கிறீங்க. கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது ஹரிகரனின் குரல் இல்லையா அந்த பாடல். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கலியுகவரதன்.
0: ஆமாம், சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க கலியுகவரதன்?

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அண்டிச்சு நம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு நேரம் இப்பொழுது 6:53 தொடர்ந்து வருகின்ற பாடல் ஏஐ துணை கொண்டு செந்தில்நாதன் அவர்கள் சக ஒலிபரப்பாளர் செந்தில்நாதன் அவர்களுடைய வரிகளிலே உருவாகிய அம்மா பாடல் ஒன்று

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்.
2: CMR Tamil HD Hourly News.
3: நேரம் இப்பொழுது 7:01. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதியில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் 18வது முதல்வராக பதவியேற்றுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்டு புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என CIA உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளது.
1: CMR Tamil HD 101.3.

0: தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இந்த பகுதியிலே கேட்டு மகிழலாம். அதை தொடர்ந்து நவரச கவியரங்கம் இடம்பெற இருக்கின்றது. நேர்களே, உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்க இணைந்து கொண்டு கவியரங்கிலே சிறப்பிக்க முடியும். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சி என்று பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே 62வது அதிகாரமாகிய ஆழ்வினை உடைமை அதிகாரம் குறித்து நாங்கள் பேச போன்றோம். விடாமுயற்சியினுடைய பெருமைகள் குறித்து நாங்கள் பேச போன்றோம். ஆழ்வினை உடைமை அதிகாரத்தை வைத்து கொண்டு நீங்கள் பொதுவாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். 62வது அதிகாரம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி ஜெயக்குமார் அவர்களே.
0: இனிய காலை வணக்கம்.
1: இனியதான வணக்கம். நான்
0: நம்பி என்ன பேசுறீங்க, சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நலமா இருக்கேன். நான் கேட்க போற பாடல் வந்து என்னை தந்துடுவேன் என்ற பாடலை கேட்க வைப்போம். சதுரங்கம் படத்துல இருந்து. அதுக்கு முன்னதாக நாங்கள் ஜோதி ஜெயக்குமார் நம்ம அருமை புத்திரி அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அவருடைய ஜெயக்குமார் அவருக்கு பிறந்த நாளை சொல்லிக்கொண்டு தியாராயர்களின் மருமகள் இந்த பிறந்த நாளையும் சொல்லி எனக்காக சோதனையா வாழ்றது வாழ்த்திக்கொண்டு இந்த பாடலை கேட்கிறேன்.
0: மிக்க நன்றி. உங்க வரைக்கும்
1: நன்றி. அம்மா, நன்றி. அம்மா,
0: நன்றி. வணக்கம்.

0: தமிழன் தமிழமிலே ஒலித்த அந்த பாடலை கார்த்திகோடு ஸ்ரீலேகா பார்த்த சாரதி இணைந்து பாடியிருந்தார். இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
1: இனிய கால வணக்கம் ஜோதி. கோதாஸ் கேக்குறேன், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் கோதாஸ் அவர்களே. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: பாடலுக்கு வந்து உங்களுக்கும் அனைத்து உலக அந்நியர்களுக்கும் அந்நியர் தின வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு உங்கள் மகளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவ சீரும் சிறப்பும் பெற்று தல்லாண்டு நீடுகூடி வாழ வாழ்த்தி கொண்டு. நான் நியூ படத்துல காலையில் தினமும் கண் கை தொழும் தெய்வம் அம்மா அந்த பாட்டுக்கு போங்க.
0: நிச்சயமாக பாடல் வரப்போனது. மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
3: நேரம் இப்பொழுது 7:15. பிடித்த பாடலோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க, மிக்க மிக்க நன்றி. பொறுமையோடு பல நேயர்கள் காத்திருக்கிறீங்க. இப்பொழுது அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
4: வணக்கம் ஜோதிபாலா.
3: இனிய வணக்கம் ரவிபாலா, சொல்லுங்கள்.
4: இன்று எங்களுடைய ஜெயக்குமார், ஜோதி ஜெயக்குமார் அவர்களின் மகள் இளவரசி அவருக்கு இன்று ஜெசோ ஜெயக்குமார் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள்.
3: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
4: அவனையில் அத்தனை வளங்களும் பெற்று இதாய் வாழ எங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன்.
3: மிக்க நன்றி உங்க அன்புக்கு. சொல்லுங்க பாடல்.
4: எனக்கு சுயசெய்ய படத்துல இருந்து சின்ன மகாராணி மகளாக வந்தால் அந்த பாடல் தாங்க.
3: கண்டிப்பா பாடல் வரப்போனது. மீண்டும் சந்திப்போம் ரவி.
4: நன்றி, நன்றி, நன்றி,
3: வணக்கம்.

0: தமிழன் தமிழாவோடு இணைந்து இருக்கின்ற அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயோ, நான் சுதா ஆகிறேன்.
0: இனிய காலை வணக்கம் சுதா, சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்க எப்படி?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பாடல் தெரிவு என்று உங்களுக்கு?
1: அதுக்கு முதல்ல ஜெசோ ஜெயக்குமார் உங்க மகளுக்கு வாழ்த்து தெரிஞ்சுக்கொண்டு.
0: சரி சரி, மிக்க நன்றி.
1: அனைத்து அன்னையருக்கும் அன்னை வாழ்த்து தெரிஞ்சுக்கொண்டு. நான் கேட்கும் பாடல் கோட்டை வாசப்படுத்த வந்து வந்தவனே வந்தவனே அந்த பாடல்.
0: பாடல் வருகின்றது சுதா, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை எஸ்பிபி அவர்களோடு சித்ரா இணைந்து பாடியிருக்கின்றார்.

0: நேரம் இப்பொழுது 7:26. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் தீபன்.
0: இனிய காலை வணக்கம் தீபன், சொல்லுங்க என்ன பாடல்? மிக இறைச்சலாக இருக்கின்றது தீபன், என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: அம்மா வாங்க மாட்டாங்க.
0: கண்டிப்பா பாடல் வரப்போன்றது, மீண்டும் சந்திப்போம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின்

0: உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நேரம் இப்பொழுது 7:35. அடுத்த நேரே சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம். இல்ல, நான் இனியும் பேசுறது எப்படி? நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறேன் இதேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாக இருக்கின்ற முதல்ல அனைவருக்கும் இனிய அந்நிய தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுடைய மகளுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
2: நன்றி.
3: இன்னைக்கு அம்மா என்றால் அன்பு அறிமுகம் படத்துல ஜெயலலிதா பாடின அந்த பாடல் கேட்கலாமா?
2: கண்டிப்பாக வரப்போன்றது பாடல். மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
1: நான் ஆணையிட்டால் படத்திலிருந்து தாய்மையில் அனைத்தவங்களை பிறந்தாலும் கொண்டாடும் எல்லாருக்கும் தாய் அன்றைக்கு தாயினால் கொண்டாடும் எல்லாருக்கும் ரெண்டு எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்களையும்
2: தெரிவிக்கிறேன்.
1: உங்களோட மகளுக்கும் சேர்த்துத்தான் எல்லாருக்கும் நன்றி அம்மா, நன்றி தாய்,
2: நன்றி.

0: தமிழ தமிழாவிலே ஒலித்த அந்த பாடலை டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார். இப்பொழுது அடுத்த நேரங்களோடு வணக்கம். நலமாக இருக்கிறேன் சத்யா, நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? நல்லது, சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்?
1: அதுக்கு முதல் எல்லாருக்கும் உங்களுக்கும் அன்னையத்தின நல்வாழ்த்துக்கள். வியாபாரி படத்திலிருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா?
0: வரப்போன்றது பாடல் உங்களுக்காக மீண்டும் சந்திப்போம். நன்றி
1: நன்றி நன்றி, வணக்கம்.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

நேரம் இப்பொழுது 7:56. இவ்வளவு நேரமும் இணைந்து கொண்டு பாடல் கேட்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றியினை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து 9 வரைக்கும் நவரச கவியரங்கில் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நீங்கள் கவி வழங்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD hourly news.
3: நேரம் இப்பொழுது காலை 8:01. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ஸ்ரீயந்த அமரரத்ன தலைமையிலான ஐவர் குழு இந்த பரிசோதனையை மேற்கொண்டுள்ளது. அதன் அறிக்கை திங்கட்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் முதல்வராக பதவியேற்றார். கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இணையம் தீவிரவாதம் அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என CIA உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஹார்மஸ் நீரிணை பகுதியில் மீண்டும் மோதல்கள் அதிகரித்துள்ளன. அதேவேளை போர் நிறுத்தம் மற்றும் அணுத்திட்டம் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் இன்னும் பதில் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

மீண்டும் மற்றும் ஓர் நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நேயர்களே. தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் தான் இன்றைய தினமும் நீங்கள் கவி வழங்க போகிறீங்க. உங்களுக்கு பிடித்த இன்னும் ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம், சமூக பொறுப்பு மிக்க நல்லதொரு கவிதையை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து வழமை போல திருக்குறளினும் திருவிளக்கு என்ற திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. 9 மணி தொடங்கி 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி என்று சிறப்பு நிகழ்ச்சியாகவும் இடம்பெற இருக்கின்றது. ஆகவே இணைந்து உங்களுடைய குழந்தைகளும் சிறப்பிக்கலாம், அதற்காக அவர்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அற்புதமான ஒரு அதிகாரம், ஆழ்வினை உடைமை, விடாமுயற்சியினுடைய பெருமை பேச போன்றீர்கள். 62வது அதிகாரம், தெய்வ புலவு தந்தருளி 62வது அதிகாரம் ஆகிய ஆழ்வினை உடைமை அதிகாரத்திலிருந்து நீங்கள் குறள் பாக்களை சொல்லலாம். இல்லாது விட்டால் பொதுவாக விடாமுயற்சி அல்லது விடா உழைப்பினுடைய பெருமை குறித்து நீங்கள் பேச போகிறீங்க. ஆமாம், இப்பொழுது பாடல் ஒன்றை தொடர்ந்து வருகை தந்திருக்கின்ற கவிஞர்களை சந்திக்க போகின்றோம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இசைஞானி அவர்களோடு ஜானகி அம்மா இணைந்து பாடியிருந்த பாடல் அந்த பாடல். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற நேர்களை சந்திக்க போன்றோம். முதல் நிகழ்ச்சிக்குள்ளே உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம் நவபாரதி அவர்களே.
0: இனிய வணக்கம், இனிய வணக்கம் ஆனந்தராஜா அண்ணா அவர்களே. எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன தலைப்பிலே கவி வழங்க போறீங்க உங்களுக்கு?
1: ஒற்றுமையே வலிமை.
0: ஒற்றுமையே வலிமை. சிறப்பு, சிறப்பான ஒரு தலைப்பு. கேட்போமா?
1: தனி நிறம் பூப்பாகுமா? இயற்கை தோன்ற வனமாகி மலையது ஆறு தோன்ற மண்ணுலகம் வாழ அது விதையாகும். வலிமை சேர்ப்பது கூட்டாளி. கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை. நன்மை ஒன்று மகிழ் வாழ்வு. வளமாய் வாழ உளமாய் கூடி எளிதாய் வாழ்வதே மனித வாழ்வு. தனிமரம் தோப்பாகுமா? கலை இலை கூடி பொழில்கரு இயற்கை தோன்ற எழில்கரு வனமாகி மலை அது ஆறு தோன்ற மண்ணுலகம் வாழ வழிகாட்டும் விதையாகும். உது கரம் ஓசகருமா? இதுகரம் சேர ஓசை வர ஓசை தாகமாகி கீதமாகும். ஒருவருடன் ஒருவர் ஒன்றுபட்டு ஒன்றித்ததே வென்றிட்ட பலம். ஒற்றுமையில் ஒரு கழித்து செயல் வல்ல செய்வதே ஒற்றுமையின் வலிமை. ஐவிரலும் ஐவகையாயும் ஐவிரலும் அணைந்த விதத்தே ஆக்கம் பெருமை பெறும். பஞ்சபாண்டவர் ஐவரும் ஐவகை இயல்பினர் ஆயினும் ஐக்கியத்தில் அணைந்து அடைந்ததே வெற்றியின் கழிப்பு. ஒற்றுமையே என்றென்றும் வலிமை தரும். விபீஷணன் தன்னிடம் நீங்கி தஞ்சம் புகுந்தான் புகுந்த இடம் தந்தான் தல தகவல் வீழ்ந்தான் சாவணன். அங்கிலியன் அண்ணன் சிங்கன் சரண் புகுந்தான் வெள்ளையர் வசம் சார்பிடம் இயங்கு துறை இயம்பிய இழி செயலில் வீழ்ந்தான் சங்கிலியன். ஈழப்போர் வலியிழந்து வலியிழந்த வரலாறு அந்த பாடம் நாம் அறிவோம். ஒற்றுமையே வலிமை என ஒன்றிடுவோம் வென்றிடுவோம். நன்றி வணக்கம்.
0: சிறப்பு, சிறப்பாக பல உதாரணங்களையும் எடுத்து வந்து விளங்க வைத்து ஒற்றுமைதான் வலிமை சேர்க்கும் பலம் என்றதை நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று அற்புதமான ஒரு பழமொழி. இருகரம் சேர்த்தால் தான் ஓசை வரும் என்பதனையும் வலியுறுத்தியிருந்தீங்க. பஞ்ச பாண்டவர்களை கூட அழைத்து வந்து அவர்களுடைய ஒற்றுமையை எங்களுக்கு கவி மூலம் சொல்லி சங்கிலிய மன்னன் கதையிலிருந்து அத்தனையும் கொண்டு வந்து ஒப்புவித்த உங்களுடைய அற்புதமான அந்த கவிக்கும் உங்களுக்கும் மிகுந்த நன்றியினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நலமோடு வளமோடு வாழ வாழ்த்துகின்றேன் ஆனந்தராஜா அவர்களே. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திக்க போகின்றோம்.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: கவிஞர்களின் அணிவகுப்பு. கவிஞர் ஆனந்தராஜ் அவர்கள் மிக அற்புதமான ஒரு கவிதையினை இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு நல்லதொரு நச்சிந்தனையாக ஒற்றுமையை எப்பொழுதும் வலிமை சேர்க்கக்கூடியது என்பதனை சொல்லியிருந்தார். இப்பொழுது எங்களோடு அடுத்த கவிஞர் யார் இணைகின்றார்? வணக்கம்.
5: வணக்கம் ரவிபாலா.
0: இன்னும் வணக்கம் ரவிபாலா, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சொல்லுங்க.
5: நன்றி ரவி, நன்றி.
0: தலைப்பு
5: முதல்ல நான் இன்றைக்கு எனது கவிதை அம்மா என்ற தலைப்பில் தான் எனது கவிதை. என்னுடைய கவிதைக்கு முதல் ஒரு சின்ன பாமாலை. பாதி பாதியாய் தாயும் தந்தையும் அன்பில் உயிராகி பூத்த மகளே, அவர்தம் பேரை முதலாய் முகவரி கொண்ட மகளே, அவனியில் அத்தனையும் வசமாய் கொண்டுமே, இன்று உன் அகவை நாள் இனிதே யாவும் இன்பமாய் சுவாசம் கொள் செல்ல மகளே ஜசோ. மித்திரம் போற்ற நிகரற்ற செல்வம் அத்தனையும் அள்ளிச்சொறிய அன்பாய் வாழ்த்துகிறோம் நவரச கவியரங்கே. வாழ்க வாழ்க வாழ்க.
0: மிக்க மிக்க நன்றி உங்களுடைய அன்புக்கும் அந்த கவிதைக்கும் ரவிபாலா. சின்ன மகாராணி என்ன நித்திரையால் எழும்பேல, இனித்தான் நான் போய் பார்க்க வேணும், வாழ்த்த வேணும். கண்டிப்பா எல்லாமே அவதான். சொல்லுங்க.
5: என்னுடைய கவிதைக்குள் சொல்லி அம்மா என்ற தலைப்பில். எமக்காய் அத்தனையும் துறந்தவள் அம்மா, யாரும் காணா கருவறை தந்தவள் அம்மா, துளியன்று துளிக்கும் புண்ணிய பூமி அம்மா, குறையேதுமின்றி 10 மாதம் சுமை வலி கொள்ளும் சுமை தாங்கி, உயிர் கொள்ளும் தாங்க போனா வெளிதாங்கி, கூற்றுவன் வாசல் கதவை எட்டி உடைத்து நலமே பிறப்பொன்ற எமக்கு இந்த வீரத்தாய், உள்ளும் புறமும் தானீந்த மகற்காய், தனையுருக்கி உணவளித்த பூமித்தாய் அவள், தேயும் நிலவாய் மறையும் அமாவாசையவள், வளரும் வெள்ளி நிலவாய் நான் மட்டும் பூமி பந்தில், என் ஒளியில் விடியல் தேடும் ஒளியிழந்த முழுகுவர்த்தி அவள், எனக்காய் அத்தனையும் இருந்து கர்ணனை விஞ்சியவள், ஆவி வரக்கும் சோற்று கவளத்தில் அன்பெனும் சுவை கலந்து ஆற்றியவள் பசியை, என் வயிறு என்றுமே வறுமை கண்டதில்லை, நீ பசியார உண்டு கழித்ததை நான் பார்த்ததில்லை, செல்லம் கொட்டினேன் குறும்புகள் தந்தேன், எகிரி குதித்தேன் காயங்கள் பட்டேன், புளியும் கூட சினமே இல்லை, செல்லமே அணைத்தாய் என் செல்வமே நீதான் என்றாய், உறவுகள் சுற்றினாய் ஒட்டிட ஏவினாய், ஏழ்மையின் பிடியிலும் வறுமை நான் அறியேன், பிஞ்சு வயது அத்தனையும் கேட்டேன், வஞ்சமிலா முத்த மலையில் பஞ்சமிலா நிறைவு கொண்டேன், பொழுதுகளின் நகர்வில் பூரண நிலவானே, கார்மேகம் தீண்டாமல் கல்வி எனக்கு அளித்த அம்மா, கைமாறு ஏது செய்ய கடன் கொண்டேன் உன்னிடம், ஆயுள் முறை தாங்குவேன் உறுதி கொண்டேன், ஆனால் இறுதி வரை இணங்கவில்லை, இறைவனுக்கு அது பொறுக்கவில்லை, இன்முகம் கொண்ட நிழல் படம் மட்டும் என் வசம், நினைவுகள் என்றும் கல்வெட்டாய் ஆள் மனதில், உணக்கீடு செய்ய இப்புவியில் இணையேதும் இல்லை, அத்தனையும் இன்பம் அம்மாவின் அரவணைத்தில், இறைவனை கண்டேன் உளவும் அசையில், இருந்தும் மறைந்தும் வணங்கும் முழு முதல் நீயே அம்மா, வேண்டும் தரம் எனக்கு உன் மடி வசம் எனக்கு, அன்பு வாசம் தந்தவளே உன் வாசம் என்றுவே வசமாய் வேண்டும், நினைத்தவை எது நினைத்தால் பொங்கும் கண்ணீர் பூக்கள், உன்னை நினைத்தால் பொங்கும் கண்ணீர் பூக்கள், அள்ளிச்சொருகிறேன் அன்பு மகனின் நெஞ்சினில் என்றுமே முழு முதல் நீதான் அம்மா, நினைத்தால் பொங்கும் கண்ணீர் பூக்கள் அள்ளிச்சொருகிறேன் அன்பு மகனின் நெஞ்சினில் என்றுமே முழு முதல் நீதான் அம்மா. நன்றி ஜோதி.
0: மிக்க நன்றி ரவிபாலா. மிக சிறப்பாக அன்னையினுடைய நினைவுகளை மீட்டு பார்த்திருக்கிறது உங்களுடைய கவிதை. கண்டிப்பா வாழ்க்கை என்பது ஓடும் நதி போன்றது, அதிலே இழப்புகளும் வரவுகளும் இயற்கை. நிச்சயமாக நதியை நாங்கள் தடுத்தாலும் அது தன் பாதையை மாற்றிக்கொண்டு ஓடுவது ஓடும் கண்டிப்பாக. நாமும் துயரங்களை தேங்கி விடாமல் உலக நியதியை உணர்ந்து அதற்கேற்ற வகையிலே பயணிப்போம் என்று மனசை திடப்படுத்தி கொண்டு பயணிப்போம். மிக்க நன்றி உங்களுக்கு. மிக்க நன்றி.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000.
8: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
8: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
8: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: நேரம் இப்பொழுது 8:20. தொடர்ந்து அடுத்த கவிஞர் தமிழ்நாட்டிலிருந்து கீதா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருடைய கவிதையை கேட்க போன்றோம். வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் கீதா, உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நான் மிக நலமாக இருக்கிறேன் அம்மா. உங்கள் குரலை கேட்டு எனக்கு புத்துணர்ச்சி மீண்டும் அதிகமாக ஏறிவிட்டது என்று சொல்கிறேன். மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்கள் குரலை கேட்கும் போது.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. எப்படி தளபதி விஜய் அவர்கள் இருக்கின்றார்?
9: நன்றாக இருக்கிறார், நன்றாக இருக்கிறார். இன்றைக்கு முதலாவது பொறுப்பேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய நல்லாட்சி நல்லாக நடக்க வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நன்றி கீதா உங்களுடைய வருகைக்கும். சொல்லுங்க, என்ன தலைப்பில் கவி பாட போறீங்க?
9: இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள் ஜோதி ஜெயக்கேமா?
0: இன்று பல நேயர்களுடைய உறவினர்களுடைய பிறந்த தினம். அதை அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள். அத்தோடு என்னுடைய மகளுக்கும் பிறந்த தினம், எங்களுடைய மகள் ஜெசோ ஜெயக்குமாருக்கு. அதனை தான் அவர்கள் அன்பு நேயர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் மகளை. பிரச்சனை இல்லை, இந்த குடும்ப கதையாக போய்விடும் நிகழ்ச்சி. நீங்கள் சரி சொல்லுங்க உங்களுடைய கவிதையோடு.
9: கண்டிப்பாக உங்கள் இளவரசிக்கும் என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது கவிதைக்கு செல்கிறேன். வரமாய் பெற்ற மகளை தட்சணையாய் கொடுப்பது வரதட்சணையா? பொன் கொடுப்பது வரதட்சணையா? பொருள் கொடுப்பது வரதட்சணையா? இறுதியிலே விளக்கம் ஒன்று, அதிலே உங்களுக்கு பதில் உண்டு. வரதட்சணை. பூக்கள் மலர்ந்திடதான் செடிகள் கேட்குமா வரி? பறவைகள் வாழ்வதற்கு மரங்கள் கேட்குமா வரி? மீன்கள் உயிர் வாழ கடல்தான் கேட்டிடுமோ வரி? விலங்குகள் வாழ காடுகள் கேட்குமா வரி? ஆனால் வாழ வரும் பெண்ணிடம் கேட்கின்றாயே வரி என்ற தட்சணை. பொருள் மீது ஆசை கொண்டதா திருமணம்? இல்லை, பெண் மீது ஆசை கொண்டதா திருமணம்? அப்படியென்றால் தாரமாய் வரும் பெண்ணை ஏன் விலை பேசி வாங்குகிறாய்? பல வண்ண கனவோடு காதல் ஆசைகளை சுமந்து கட்டியணைத்து கொஞ்சிட கள்வன் அவன் முகம் நோக்க காத்திருக்கும் வேளையிலே நீளமான காகிதத்தில் சீர்வரிசை உடைமைகளை வாசிக்க காத்திருக்குது ஒரு கூட்டம். ரெக்கை கட்டி பறந்திட ஆசையும் அழைக்குது. ரெக்கை கட்டி பறந்திடதான் ஆசையும் அழைக்குது. செருப்பில்லா நடந்திடும் தந்தையின் கால்களை நினைக்குது. சீதனமாய் கொண்டு வந்த வாகனத்திலே ஏறிடதான் என் மனமும் மறுக்குது. சற்று ஓய்வெடுக்க சென்றேன், இடி முழக்க சத்தம், நிலவுக்கு திருமணம் நடந்திருக்குமோ என்றேன். வானம் மட்டும் அழுதது. அங்கேயும் வரதட்சணை கொடுமையா? காத்து வாங்க கடற்கரைக்கு சென்றேன், சில செம்மீன்கள் கரை ஒதுங்க கண்டேன், அவைகளுக்கும் வரதட்சணை கொடுமையோ?
10: தாலி வாசம் மறைவதற்குள் தாரம் அவளும் சிதைகிறாள். வட்டிக்காரன் வாசலிலே தந்தை அவனை சிதைக்கிறான். தாலி வாசம் மறைவதற்குள் தாரம் அவளும் சிதைகிறாள். வட்டிக்காரன் வாசலிலே தந்தை அவனை சிதைக்கிறான். வாங்கிய கடன் தீர்க்க உழைத்திட செல்வதா, வாடிய மகளுக்கு நீதி கேட்டு நீதிமன்றம் செல்வதா, நடுக்கடலிலே நிற்கதியாய் தந்தை. ஆண்கள் என்ன விதிவிலக்கோ, அங்கும் உண்டு வரதட்சணை. இன்ஜினியர் படிப்புண்டா, சொந்தமாக வீடுண்டா, கார் உண்டா, பைக் உண்டா, ஆறு நம்பரில் சம்பளம் உண்டா, இப்படி கேட்பதற்கு பெயர்தான் என்ன? வரமாய் வரம் வரும் மங்கையவளை லட்சுமியாய் ஏற்றுக்கொள்வோம். பல்லாண்டு வாழ்ந்திட வழி கொடுப்போம். நீயும் நானும் ஒன்றுபட்டால் ஒளித்திடலாமே இத்தச்சனையை. நீயும் நானும் ஒன்றுபட்டால் ஒளித்திடலாமே இத்தச்சனையை. ராமன் கொன்றான் ராவணனை, ராமன் கொன்றான் ராவணனை, ராவணனால் ராமன் கொல்லப்பட்டான், ராவணனால் ராமன் கொல்லப்பட்டான். பொருள் ஒன்றுதானே. அதுபோல பொன் கேட்டாலும் வரதட்சணை, பொருள் கேட்டாலும் வரதட்சணை. சிந்திப்பீர். நன்றி, நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் கீத்துக்குட்டி.
0: சிறப்பான ஒரு கவி வளமை போல எடுத்து வந்திருக்கிறீங்க. சரி, வரதட்சணை நிலை இப்பொழுது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கின்றது கீதாம்மா?
9: வரதட்சணை கொடுமையினால் நாளுக்கு நாள் அநேக குடும்பத்தில் நம் ஆசையாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆசையாய் திருமணம் முடித்து வைக்கிறோம், ஆசையாய் பிள்ளைகள் இன்றும் வரதட்சணை என்ற ஒற்றை சொல்லினாலே இன்று மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா, மிக வேதனைக்குரிய காரியம்தான், இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அது தவிர்க்க முடியாத ஒன்று என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நான் சொன்னது போல நீங்களும் நானும் ஒன்றுபட்டால் இத்தச்சனை உச்சிலுமாக ஒழித்திடலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அது சாத்தியப்படும் என்று நினைக்கிறீங்களா? எல்லாருமே
9: நான் சாத்தியப்படுத்த வேண்டும் அம்மா. எல்லாரும் நம் வீட்டில் மகாலட்சுமி, அவர் வீட்டு மகாலட்சுமி என்று அந்த எண்ணம் எப்பொழுது நமக்குள்ளாக தோன்றுமோ அப்பொழுது நாம் பெண் பிள்ளைகளை வரலட்சுமி என்ற அந்த நோக்கோடு நாம் வரதட்சணையை ஒழித்துவிட்டு வரலட்சுமி என்று நாம் நோக்குவோம் என்றால் நிச்சயமாக இந்த வரதட்சணையை ஒழித்து விடலாம், ஒழித்து விடலாம் கண்டிப்பாக.
0: மிக்க நன்றி கீதா அம்மா, மிக அற்புதமாக ஒரு சமூக விழிப்புணர்வு கவியை எடுத்து வந்திருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு. மிக உத்வேகமாக, உணர்வு பூர்வமாக அந்த கவிதையை ஒப்புவித்திருக்கிறீங்க. மிக அருமை, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
9: நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி
0: நன்றி, வணக்கம். ஆமாம், நாங்கள் தொடர்ந்து அடுத்த கவிஞரை ஒரு சில விளம்பரங்களை அடுத்து சந்திப்போம்.
11: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. Call Naveen Allstate Insurance.
0: நேரம் இப்பொழுது 8:27. அடுத்த கவிஞர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
12: வணக்கம் ஜோதி, நான் பஞ்சாச்சரம் பேசுறேன்.
0: இனிய வணக்கம் பஞ்சாச்சரம்.
12: உங்களுக்கு இனிய அன்னையரசன வாழ்த்துக்களும், அனைத்து அன்னியர்களுக்கும் மனப்பூர்வமான அன்னியர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் உங்களுடைய அன்பு மகள் செல்வி யசோவுக்கு எனது இதயங்கிணைந்த பிறந்த தின நல்லாசியல் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அம்மா பற்றி சொல்றதுக்கு இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி காணாது, அதுக்கு பக்கம் பக்கமா சொல்ல வேணும். இருந்தாலும் சுருக்கமாக ரெண்டு வரிகள் மற்றொரு பலர் இன்றைக்கு பார்த்து கொண்டிருப்பார்கள், விசேடமாக இன்றைக்கு அந்நியர் தினம் பலர் பார்த்து கொண்டிருப்பார்கள், சுருக்கமாக சொல்லிக்கொண்டு விட பரப்புறேன். அம்மா வணக்கம் போல அம்மா அந்த தலையங்கட்டுதான் கிடக்கு. எல்லாரும் பலரும் சொன்னதுதான், உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசியறிந்து உணை மறந்தாய், கரவறையில் சுமந்து உயிரான உயிருக்கு உறவானாய். உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசியறிந்து உணை மறந்தாய், கருவறையில் சுமந்து உயிரான உயிருக்கு உறவானாய். வலியல் பல தாங்கி இணை வளர்த்த உத்தமியானாய், இணைந்து மாதம் கழிவில் சுமந்த கருவறை தெய்வமானாய், வலிகள் பல தாங்கி என்னை வளர்த்த உத்தமியானாய், இரண்டு மாதம் கருவில் சுமந்த கருவறை தெய்வமானாய், விழிமூடி நான் தூங்கும் வேளையிலும் விழித்திருந்து எனை காத்தாய், ஆயிரம் முறை நீ காயப்பட்டாலும் அடுத்தவரை நீ காயப்படுத்தாத தனிப்பிறவியானாய், விழிமூடி நான் தூங்கும் வேளையிலும் விழித்திருந்து எனை காத்தாய், ஆயிரம் முறை நீ காயப்பட்டாலும் அடுத்தவரை காயப்படுத்தாத தனிப்பிறவியானாய், அனைத்திட பல உறவுகள் இருந்தும் அன்பு காட்ட உன்னை போல யாரும் இல்லை என்று உணர செய்தாய், அனைத்திட பல உறவுகள் இருந்தும் அன்பு காட்ட உன்னை போல யாரும் இல்லை என்று உணர செய்தாய், உன்னை ஒப்பிட உன் தியாகத்துக்கு முன்னால் இவ்வுலகில் யாரும் உண்டோ அம்மா, உன்னை ஒப்பிட உன் தியாகத்துக்கு முன்னால் இவ்வுலகில் யாரும் உண்டோ அம்மா. நன்றி, வணக்கம்.
0: அம்மா குறித்து அந்த கவிதையை எடுத்து வந்ததுக்கு மிக்க நன்றி பஞ்சாச்சரம்.
12: என்னுடைய அம்மா மறைந்த அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அம்மாந்த தேதியில அம்மாந்த நட்சத்திரத்துல ஒரு பெண் குழந்தை எனக்கு பிறந்த பொழுது நான் அம்மாவே என் முன்னால் பிறந்து விட்டேன். அந்த நிமிஷம் வர என்ன எல்லாம் வந்த அவன் அந்த நட்சத்திரம் அவன் தேதி எல்லாம் சரியா வந்த மாதிரி அந்த அந்த மாச்சியோட எதை நாங்கள் எதை எதை கையில வச்சுக்கிறோமோ அதை கொண்டு மாச்சியா வாழ்க்கை நடத்த வேண்டும்ன்றது என்னுடைய கொள்கை, என்னுடைய ஒரு கொள்கை. கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் மீண்டும் மண் எடுத்துன வாழ்த்துக்கள் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் ஜோதி.
0: மிக்க நன்றி, உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம்.
12: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். நிச்சயமாக சிலருக்கு இன்றைய தினம் எப்படி சொல்கிறது, கொண்டாட்டமாக இருக்கலாம். ஆனால் பலருக்கு இந்த மாதிரியான கனதியான தினங்கள் சொல்லன துயரத்தை, மீள முடியாத நினைவுகளை தரக்கூடிய மிக கனமான நாளாக அமையலாம், அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆகவே எனக்கு சொல்ல தெரியல, வாழுங்காலத்தில் பெற்றோரை போற்றுவது தான் மிக மிக முக்கியம். அதை நாங்கள் எல்லாருமே செய்ய வேண்டும். எல்லோரும் செய்கின்றீர்கள், செய்யாத பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் என்பதையும் கண்கூடாக உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பிடி சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் கண்ணீர் விடுகின்ற பெற்றோர்களை பார்க்கின்றோம். பிள்ளைகளால் பந்தாடப்படுகின்ற பெற்றோர்களை பார்க்கின்றோம். முதியோர் இல்லங்களில் கண்ணீர் விடுகின்ற தாய் அம்மாக்கள் அப்பா தந்தையர்களை பார்க்கின்றோம். ஆகவே அறத்தின் வழி நின்று அவர்களை நாங்கள் காப்பது தான் முதல் நாம் செய்ய வேண்டியது. அவர்கள் விதைத்த அந்த பண்பு, அவர்கள் ஊட்டிய நல்ல பழக்க வழக்கங்களோடு நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்து பயணிப்பது தான் எல்லோருக்கும் அமைதியும், அதுதான் அறத்துடன் கூடியதும் கூட. ஆகவே சில வேளைகளில் யாரையும் நான் புண்படுத்தலை, இருந்தால் நானும் அதைத்தான் செய்தேன். ஆனால் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கட்டம் வருகின்ற பொழுது நான் யோசிப்பது உண்டு, சில வேளைகளில் சிலரை நாங்கள் துன்பப்படுத்தி விடுவோம் இல்லையா, யாரும் வேதனைப்படாத வகையில் இந்த மாதிரியான நாட்களிலே அன்பையும் அமைதியை மட்டும் பகிர்ந்து கொள்வது எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய சொல்லோ செயலோ யாருக்கும் துன்பம் தராதபடி மன முதிர்ச்சியும் அறிவும் கொண்ட மனித நேயத்தோடு நாங்கள் எப்பொழுதும் ஒழுகுவது சிறப்பு, எல்லோரையும் நினைத்து நாம் செயல்படுவது சிறப்பு என்று சொல்லிக் கொள்கிறேன். இதை நான் கூட சில வேளைகளில் முன்னரெல்லாம் உணர்ந்ததில்லை, அவ்வளவு கலகலப்பா கொண்டாட்டமா அந்த மாதிரி செய்வேன். இருந்தாலும் கூட இந்த மாதிரி நாட்கள் வருகின்ற பொழுது நான் அவற்றை எப்படி கடப்பேன் என்று எல்லாம் இன்னுக்குள்ளே நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட இதுதான் உலக நியதி என்று நாம் கடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே இருப்பதனால நிச்சயமாக இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் அன்பையும் அமைதியையும் மட்டுமே கொடுப்போம், கண்ணீரை விடுத்து விடலாம் இல்லையா. பாடலொன்றை தொடர்ந்து பேசுவோம்.

0: நேரம் இப்பொழுது 8:36 தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுவோமா? வணக்கம். அடுத்த கவிஞர் எங்களோடு. வணக்கம்.
1: என்னுடைய அன்பு அம்மா உட்பட அனைத்து அம்மாக்களுடைய அன்னிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றது நீங்கள் அழாதீங்கோ கவலைப்படாதீங்கோ, அவங்களுடைய அம்மா ஏதோ ஒரு வடிவில தான் இங்க உங்களோட இருப்பா, அதையும் சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்கு வரேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நல்லது சொல்லுங்க.
1: இது அம்மா கவிதை. அம்மா அச்சு, அம்மா அச்சு வெள்ளமே நாதி அந்தமே, வானத்து மின்மீன்கள் எண்ணிக்கையில் அடங்கலாம், ஆனால் நீ என் வாழ்வுக்கு சிந்திய வியர்வை துளிகளுக்கு கணக்கேதும் இல்லை. உதிரத்தை கடந்து அமுதமாய் பிழிந்து உதிரத்தை கடந்து அமுதத்தை பிழிந்து அன்னமூட்டிய புனித கருவூலம் நீயே அம்மா. என் முதல் அழுகுரல் முகவரி கண்டவளே, உன் முந்தான நிழல்தானே நான் முழு மனிதனாய் முளைத்தேன். 10 பல்லக்கில் சுமந்தாய், பகலிரவு பாராமல் வெளி விளக்கேற்றி வழித்துணை நின்றாய். காய்ச்சல் கண்டாலும் கண்களில் அல்லவா கடல் பொங்கும், பசியென்று நான் சொன்னாலும் பசி எங்கே போனதென்று படைத்தவனுக்கும் தெரியாது. உன் சிறகுகள் இழந்து எனக்கு சிறகுகள் முளைக்க வழி செய்த தெய்வமே, நீ பட்ட வழிகள் தான் இன்று நான் என் வாழ்வில் காணும் வழிகள் அம்மா. அன்று நீ விதைத்த அறிவுரைகள்தான் இன்று என் வாழ்வின் நட்பண்புகளாய் விளைத்து நிற்கின்றன. பிள்ளையை சீராக வளர்த்தெடுத்தாய் என இந்த ஊர் உன்னை பாராட்டு வந்த பெருமையை உன் தியாகங்களுக்கு நான் செய்த சிறந்தாழ்த்திய முதல் காணிக்கை அம்மா. உயிர் தந்த தாயே, உன் வளர்ப்பிற்கு இந்த உலகந்தரும் ஆக சிறந்த கௌரவம் இது. கிழிந்த சேலையில் கீர்த்திகள் காத்தவளே, வறுமை சுடனும் வாழ்க்கை ஓவியம் வளைந்த வண்ணக்கோளே, நீ சிந்திய வியர்வை துளிகள் தான் இன்று என் மேனியில் முத்துக்களாய் மின்னுகின்றன. கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாததான் தாயை படைத்தான் என்பதெல்லாம் பழைய பழமொழி. தாய் இருக்கும் இடத்தில்தான் தவத்திற்கு வேலை இல்லை என்பதுதான் என் புதுமொழி. தூக்கம் தொலைந்து தூரிகையாய் மாறி என் துயரம் துளைத்த தூய சுடரே, காலம் என்ன நதியில் நான் கலைந்த போனாலும் உன் அன்புக்கு உன் அன்பு என்னும் கடலில் நான் என்றும் அழியாத தீவு. வார்த்தைகளை தேடுகிறேன் உன்னை வர்ணிக்க, வார்த்தைகளை உன் பாதத்தில் விழுந்து மௌனமாக கிடக்கின்றன. இந்த நாள் மட்டுமல்ல, என் சுவாச பையில் காற்று நுழையும் ஒவ்வொரு நொடியும் அது உனக்கான அந்நிய தினம்தான். என் அன்பு அம்மா உட்பட இவ்வுலகில் வாழும் அனைத்து அம்மாக்களுக்கும் இதயங்கள் நிறைந்த நல்வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு சிறப்பாக அம்மாவுக்கு அம்மாவுக்கு சொல்லி காட்டினீங்களா இந்த கவிதை?
1: ஆமாம் ஆமாம், இல்லை அம்மாவுக்கு சொல்லி காட்ட இல்ல, அம்மா அது செத்த விட உண்டு, அந்த அம்மா அந்த தங்கச்சி ஏற்ற அது அதால ஒன்றும் கலைக்க முடியாது.
0: சரி சரி, அம்மாவுக்கு
1: மற்றது சொல்லும் அதான் நான் தினந்தினம் அம்மாவை மதிக்கிறதும் தினந்தினம் அம்மா போட்டது காரணம் நாங்கள் தினந்தினம் கொண்டாடணும். இழந்தா பிறகு வச்சு என்ற எல்லாரும் மதிக்க வேணும் மற்ற அவசியம் அதையும் நான் சொல்லிக்கொண்டு இப்பவும் அம்மாவை மதிக்க வேணும். இங்கே இந்த வானொலியில் இந்த அம்மாவை கொச்சப்படுத்துகிற வார்த்தைகள் பெண்கள் அதுகளும் நிறுத்த வேண்டும் என்றும் இந்த எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு நன்றி.
0: நிச்சயமாக நிச்சயமாக, சரியா சொன்னீங்க. இன்றைய நாள் மட்டும்தான் எடுத்து வைத்து அம்மா அப்பாவினுடைய புகழ் பாடுவது அல்ல, ஒவ்வொரு கணப்பொழுதும் நம்மளுக்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக அவர்கள் வழியில் நின்று நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வாழ்வதும் அவர்களுடைய மனசில் எந்த வேதனையும் ஏற்படுத்தாத வகையில் கண்களில் நீர் வராத வகையில் அவர்களை பாதுகாப்பது தான் ஒரு பிள்ளை பெற்றோருக்கு செய்வது. அந்த மாதிரி மிக சிறப்பான ஒரு கவி
1: இருக்கிறீங்க. எனக்கு நாங்கள் தனிஞ்சிருக்கிறபடியாக நிறைய வழிகளை நான் சந்திப்பேன், நிதியத்துக்கு பிரியான பிரிஞ்சு இவ்வளோ எத்தனையோ வழிகளை சொல், ஆனால் நான் இந்த வழியையும் அம்மாட்ட நான் காட்டவில்லை. ஏனென்றால் நான் அம்மாவை ஒரு சின்ன சுழல கவலைப்படாதான் பற்றி, ஏனென்றால் இருக்கும் விரைவு உலகத்துக்கு நாங்கள் அம்மாவை அன்பாக வச்சுக்கிறோமோ அவள் இன்னும் ஒரு 5 கூட வாழுவா, காயப்படுத்தக்கூடாது. அம்மாவோட அன்பாக கதைக்கணும், இப்போ அம்மா மதிக்க வேணும், தினந்தினம் அம்மாவை கடவுளை வணங்காடி அம்மா வணங்கணும். நன்றி,
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கு, சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த கவிஞர், வணக்கம்.
2: காலை வணக்கம் ரமேஷ்.
0: இனிய காலை வணக்கம் ரமேஷ், வரவேற்கிறேன், சொல்லுங்க.
2: நன்றி நன்றி. முதலில் உங்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் சிஎம்ஆர் ஹெச்டி வானொலி அனைத்து தாய்மார்களுக்கும் அன்னை தின வாழ்த்துக்கள். நன்றி. அனைத்து கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், வரையறுக்கும் கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். சின்ன கவிதை தான், அன்னை அன்னை பற்றி தான். அகிலத்தின் சக்தி அவள், முகிலத்தின் தன்மை அவள், அமிலத்தின் எதிரி அவள். ஏட்டு படிப்பில் ஏணி உண்டு, அது சறுக்கலாம். அன்னையின் வீட்டு படிப்பில் ஆணிதான் உண்டு, அது என்றும் கோணி போவதில்லை. ஏனென்றால் ஞானியும் வளர்ந்தது ஒரு அன்னையின் வளர்ப்பிலேதான். விழிக்கும் ஒளி கொடுத்து, மொழிக்கும் விழி கொடுத்து, வின் பழிக்கும் குழி வைத்து, கழிக்கும் ஏறு இன்றி வளர்த்தவள் அன்னையே. இயற்கையை ரசிக்கும் கண்ணையும், நம்மை காக்கும் விண்ணையும், நம்மை வாழ்வு கொடுத்த மண்ணையும், வளர்த்தெடுத்த திண்ணையும், பெற்றெடுத்த அன்னையும் மறப்பது நன்றன்று. நன்றி, வணக்கம்.
0: சிறப்பு, மிக்க நன்றி உங்களுக்கு.
2: நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. இப்பொழுது அடுத்த கவிஞர் தமிழ்நாட்டிலிருந்து கவிஞர் ஸ்டெல்லா அவர்கள் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய வணக்கம்.
1: நீங்கள் பேசுவது எனக்கு சற்று குறைவாக கேட்கிறது சகோதரி.
0: ஆஹா, இப்பொழுது சரியாக இருக்கின்றதா?
1: இன்னும் கொஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்கும்.
0: அப்படியா? இப்பொழுது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? உங்க வருகை
1: நலமாக இருக்கிறேன் கடவுளின் கிருபையோடு.
0: ஆமா ஆமா, நல்லது. என்ன தலைப்பிலே கவி வழங்க போறீங்க ஸ்டெல்லாம்மா?
1: இன்று எங்களுக்கு எங்கள் நாட்டின் முதல்வனாக வந்த விஜயை வாழ்த்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அருமை அருமை, கேட்போம், சொல்லுங்க.
1: அன்னையர் தினம் இன்று. மகன்கள் தான் அன்னைகளுக்கு எழுதுவாங்க, நான் அம்மாவா விஜய்க்கு நான் எழுதியிருக்கேன், எங்கள் முதல்வனுக்கு.
0: கண்டிப்பா, அதிகம் விஜயிலே இந்த மாதிரி இளைஞர்கள் அம்மாக்கள் சகோதரிகள் எல்லோருக்கும் அவ்வளவு அன்பு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கும். சொல்லுங்க, கவிதையை கேட்போம்.
1: அது ஒரு ஒரு சின்ன பாடலோடு நான் ஆரம்பிக்கிறேன்.
0: ஆமா,
1: உங்களுக்கு உங்களுக்கு நேரம் இருந்தால்.
0: ஆமாம், ஆரம்பிங்க, பிரச்சனையே இல்லை.

0: மீசமுருக்கு ஹாய், எங்க மண்ணு தங்க மண்ணு ஒண்ண வைக்கும் சிங்க மண்ணு. இப்பொழுது கவிதைக்கு போகலாம்.
1: ஆமாம், அழப்போறான் தமிழன், சொல்லுங்க.
0: எங்கள் தளபதி எங்கள் முதல்வனான கவி. வரலாற்றை புரட்டி போட்டவர்களின் வரிசையில் வரலாறு படைக்க வந்தவனே, வந்தவரையெல்லாம் வாழ்விக்கும் தமிழகத்தின் தங்க தம்பியே, என் தன்மான சிங்கமே, தடைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி தலை நிமிர்ந்து மாண்புமிகு முதல்வனாய் மகுடம் சூடிய மகத்தான தமிழனே, 2 வயது குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரை எல்லோர் மனம் நிறைந்தவன் நீ, எழுச்சி மிகு சிங்கத்தமிழன் சி ஜோசப் விஜய் என்கிற நீ, இந்த ஏழை தாயின் வார்த்தை ஒன்று கேட்பாயா? காமராஜரின் எளிமையையும் எம்ஜிஆரின் அறிவு திறமையையும் அம்மா ஜெயலலிதாவின் நெஞ்சுரத்தையும் அன்னை இந்திராவின் ஆளுமையையும் கலைஞரின் தமிழ் பச்சையும் அண்ணாவின் அறிவுசார் பெருமைகளையும் பெற்று தமிழகத்தின் தன் நிகரில்லா தலைவனாய் வளம் வருக செல்வமே. நாடு போற்றிய நல்லவர்களின் வரிசையில் எங்கள் கண்கண்ட முதல்வனாய் பீடுநடை போடுக என் தங்கமே. தளபதி விஜய் என்று தடம் பதித்தாய் திரைப்படத்தில், தளபதி விஜய் என்று தடம் படித்தாய் திரைப்படத்தில் தமிழகத்தின் முதன்வனானாய் 2026 வரைபடத்தில். தன் மகன் பெரிய வீரனாய் இருந்தாலும் போருக்கு அனுப்புதலில் சற்று கலங்குவாள் அன்னை. தன் மகன் பெரிய வீரனாய் இருந்தாலும் போருக்கு அனுப்புதலில் சற்று கலங்குவாள் அன்னை. அப்படித்தான் என் செல்வமே, அரசியல் எனும் போர்க்களத்தில் நுழைகிறாய் அழகு முதல்வனாய், செல்ல நடையோடு கம்பீர கிரீடத்தோடு. வஞ்சகரின் சொல்லம்புக்கும் எதிரிகளின் வாழ்வீச்சுக்கும் மஞ்சாமல் வெற்றி வாகை சூடு என் மகனே, சோடை போகாதே. தவழ்ந்து வரும் பிஞ்சுகளும் தடி ஒன்றும் முதிர் கனிகளும் காத்திருந்த கனவு பலித்தது இன்று எங்கள் வாழ்வில், இது மிக்க நன்று. சி ஜோசப் விஜய் என்கிற நான் குரல் வந்த திக்கல்லா மகிழ்ச்சி ஆரவாரம் தாண்டவமாடியதே, ஆனந்த கண்ணீர் அலையென புரண்டதே. கண்ணே விஜய், காத்து கிடந்தோம் இதை கேட்க. மக்கள் திலகத்தின் மகத்தான வெற்றியை பெற்ற எங்கள் மகனே, அண்ணனே, தம்பியே, குட்டிகளின் விஜய் மாமாவே, நீ சீருடன் சிறப்புடன் வெற்றியுடன் தீமைக்கு எதிர்ப்பவனாய் நல்லவர்களின் நாயகனாய் வெற்றி நடை போட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மனதார வாழ்த்துகிறேன். எங்கள் முதல்வனே, நீ நேர்மையோடும் நீதியோடும் நிரந்தர முதல்வனாய் நீடூழி வாழ்க. தீரா பாசத்தோடு அன்பு தமிழச்சி ஸ்டெல்லா. நன்றி.
1: சிறப்பு சிறப்பு. அந்த மகிழ்வினை உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் காட்டின ஸ்ரீலா அம்மா, மிக சிறப்பு. எல்லோருடைய விருப்பத்தின் பேரில் அதே நேரம் இந்த பிரபஞ்சத்தின் ஏற்பாடு, அது நாம் நினைக்காமலே சில விடயங்கள் நடந்தேறிவிடும். நினைத்து நடப்பவை, நினைக்காம நடப்பவை எல்லாம் நிச்சயமாக இது பிரபஞ்சத்தினுடைய ஏற்பாடு தான் கண்டிப்பாக. அந்த அந்த மாதிரி அவருடைய அந்த அரச அரியணை ஏறி இருக்கின்ற வைபவம் மிக அருமை. மிக நன்றி. மிக அழகாக அந்த கவிதை, அந்த மகிழ்வினை ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமும் வெளிப்படுத்தி இருந்தீங்க. குட்டிகளின் விஜய் மாமா, குட்டிகளுடைய மனசுல கூட அவளுக்கு நிறைந்திருக்கின்றார், இடம் பிடித்து விட்டார் விஜய் அவர்கள். நிச்சயமாக மிக மிக நன்றி. மக்கள் இதயங்களில் வாழும் ஒரு நாயகன் என்று தமிழ்நாட்டை ஆளுகின்ற வலிமை அவருக்கு இன்னும் சிறக்கட்டும் என்று வாழ்த்திக் கொள்வோம். மிக்க நன்றி. உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி
1: நன்றி. வணக்கம். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக அந்த கவிஞரோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். உண்மையில் வரலாற்றில் சில பக்கங்கள் பொன் எழுத்துக்களால் தங்க எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டியவை. அந்த மாதிரி ஒரு விடயம்தான் விஜய் அவர்களுடைய ஆட்சி இந்த மாதிரி நடைபெற்று அவர் வெற்றி வாகை சூடிக்கொண்டது. அதை அம்மா அவர்களுடைய கவிதை அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு புலப்படுத்தி இருந்தன. இது மாதிரி பலருடைய மகிழ்வினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் அது இன்னும் சிறப்பு ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பண்டை

0: இனிய வணக்கம் ஆனந்தராஜா அவர்களே, பொறுமையோடு காத்திருக்கிறீங்க. வார வாரம் இணைந்து கொண்டு உங்களுடைய அறிவை முன்வைக்கிறதுக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க.
1: இதற்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அல்லதும் பத்தும் பெற்று நலம்பாள நாராயணன் அருட்கடாட்சம் வேண்டுகிறேன். நன்றி. சிஎம்ஆர் குடும்பத்தில் இருக்கும் தாய்மார்களுக்கும் உங்களுக்கும் இந்த அகிலத்தில் தாய்மார்களுக்கும் இந்த அன்னை இல்லாட்டால் அன்னையே தெய்வம், அன்னை இல்லாட்டால் இந்த அகிலமே இல்லை. ஆகவே அவர்களுக்கும் எல்லோருக்கும் இனிய அந்நேர் தின வாழ்த்துக்கள். மற்றது சாணாக்கிய மித்திர என்னென்று நான் யோசிக்கிறேன். சாணாக்கிய மித்திரனுக்கு இந்த அளவு தூரத்துக்கு இந்த வயதில இப்படி இந்த அறிவு கிடைத்தது என்று நான் உண்மையா யோசிச்சு பார்க்கிறேன்.
0: என்னண்டா
1: இது ஒரு அருட்கடாட்சம் இல்லாம இப்படி ஒரு நிலைக்கு ஒரு சிறு பிள்ளை இப்படி வரையலாது. ஏதோ ஒரு வழியில அபயர்களின் தந்தையின் அறிவு செறிந்தும் வந்திருக்கலாம். மற்றது ஒரு அருட்கடாட்சம், ஒரு தெய்வத்தின் அருட்கடாட்சமும் வேணும், இல்லாம வரையலாது. நான் இப்ப இந்த திருக்குறளுக்குள்ள வந்தால் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். நாங்கள் வந்து எந்த வேலையை செய்தாலும் முயற்சிக்க வேணும். முயற்சிக்காம நாங்கள் இருந்து கொண்டு ஒரு இந்த அலுவல் முடியுமா முடியுமா முடியுமா என்று கேட்டால் அது முடியாது.
0: கற்பனையில இருக்காமல் களத்தில் இறங்குங்க,
1: களத்தில் இறங்கணும். நாங்கள் இந்த களத்தில் இறங்கி ஒரு முயற்சி, அதாவது இந்த வினி என்றது வின வழியே வாழ்க்கை என்று சொல்லலாம். ஒரு நாங்கள் ஒரு வினியை ஒரு ஆற்ற வெளிக்கிட்டு அந்த வின மூலம் வரும் லாப நஷ்டங்களை கணக்கிட்டுத்தான் எங்களோட வாழ்க்கை நகர்கிறது. உண்மை இதுதான். ஆகவே இந்த வினை வழியே வாழ்க்கை என்பதும் உண்மை. முயற்சி என்பது ஒரு ஒரு ஒரு ஒரு திருவினி என்றுதான் சொல்ல வேண்டும். முயற்சி இல்லாட்டிக்கால் வாழ்க்கை இல்லை. இன்னொரு குறள் சொல்றால் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருந்த கூலி வரும். என்னென்னா நாங்கள் கடவுள்ல பாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் நாங்கள் முயற்சிக்காம இருந்து எந்த பயனேதும் இல்லை. நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதுக்கு தெய்வத்தின் அனுக்கிரகமும் கிடைக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் மிக பெரும் பலனை அடையலாம். நாங்கள் அதை விட்டு போட்டு நாங்கள் முயற்சிக்கும் இருந்து கொண்டு கடவுள்தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து தர வேணும் என்று நினைச்சமா இருந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த பயனுமே இல்லை.
0: விதியையும் மதியால் வெல்லலாம் என்பதற்கு உழைப்பு தான் வழி.
1: நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
0: நிச்சயமாக. மிக்க நன்றி, மிக்க நன்றி,
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
0: கண்டிப்பா மிகவும் சக்தி வாய்ந்த வரிகளில் ஒன்று இது. இந்த குரல் பா திருக்குறள் என்று தான் சொல்ல தோணும். கடவுளையே விஞ்சும் சக்தி உழைப்பிற்கு இருக்கிறது என்பதனை திருவள்ளுவர் சொல்லிக்க, கடவுள் கடவுளை கொண்டு தாரில்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்காமல் அந்த கடவுளையே விஞ்சும் சக்தி என்பது நம்முடைய உழைப்பிற்கு, கடின உழைப்பிற்கு இருக்கிறது. கடின உழைப்பு தான் உங்களை நல்ல உயர்நிலைக்கு கொண்டு சேர்க்கும். அந்த கடின உழைப்பு என்பது ஒருபோதுமே வீண் போகாது என்பதனை திருவள்ளுவம் நமக்கு சொல்கிறது. தெய்வத்தான் ஆகாது எனினும்

0: முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று சொல்லிவிட்டார். இங்கே தெய்வம் என்பது கடவுள். அதே நேரம் இன்னொரு சாரார் இப்படியும் சொல்வார்கள், வினை விதி உள்வினை அந்த மாதிரியும் சொல்வார்கள். அவற்றால் முடியாத, தெய்வத்தால் ஒரு காரியம் முடியாது என்ற நிலை இருந்தாலும் அதை கைவிடாமல் உடலை வருத்தி செய்கின்ற அந்த உழைப்பு அதற்கேற்ப பலனை தரக்கூடியது என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. ஆகவே தெய்வம் என்ற சொல் இந்த மாதிரி பொருளிலும் இதில் பார்த்திருக்கிறார்கள் வெவ்வேறு உரை ஆசிரியர்கள் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். சிறப்பாக அந்த குரல் பாவை எடுத்து வந்திருந்தார் ஆனந்த ராஜா அண்ணா அவர்கள், மிக அருமை. மற்றும் ஒரு குரல் பாவர் சொல்லியிருந்தார், முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை இன்மை புகுத்திவிடும் என்ற ஒரு குரல் பா இல்லையா. இவையெல்லாமே எங்களுக்கு வேண்டப்பட்டவை அன்பர்களே. கேட்டுவிட்டு காற்றிலே விடாமல் அதை மனசில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்றினா நம்மளுக்குள்ளே ஒரு வீறு கொண்டு எழும் சக்தி தன்னால் வரும். நிச்சயமாக என்னதான் எங்களுக்கு துன்பம் துயரம் இருந்தாலும் அப்படியே நாம் இருந்து அழுது விட்டு விட முடியாது இல்லையா. நம்மளை மாற்றிக்கொண்டு எழுகின்றோம் எழ வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் சொல்கின்றார். முயற்சி என்பது திருவினை, திருவினை என்பது வெற்றி செல்வம் அந்த மாதிரி புகழ் பெருமை எல்லாவற்றையும் தரக்கூடியது தான் முயற்சி. ஆகவே முயற்சி செய்யாமல் இருக்கின்ற ஒருவன் கண்டிப்பாக ஒரு இருளான உலகத்திலே, ஒரு வறுமை மிக்க உலகத்திலே வாழுவான் என்பதனை, இருந்துவிட்டு அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படி வாழ்கிறார்களே நம்மளுக்கு ஒன்றும் இல்லையே நமக்கு அதுவும் சித்திக்கவில்லையே என்று சொல்லி புலம்பலை தவித்து விட்டு முயற்சி செய்யுங்கள். செல்வமோ புகழோ எதுவுமே தானாக வராது, உழைப்பின் மூலம்தான் வரும் என்பதனை நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக தெய்வ புலவன் தந்தருளிய அந்த குரல்பா இந்த குரல்பா, மிக அற்புதமான ஒரு குரல்பா இந்த காலை பொழுதிலே. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், பொறுமையோடு காத்திருங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: இன்னைய காலை வணக்கம் ஜோதி, நான் சத்யா பேசுறேன்.
0: இன்னைய காலை வணக்கம் சத்யா, வரவேற்கிறேன் சொல்லுங்க.
1: ஆமா, நானும் அதே குரலைத்தான் கொண்டு வந்திருக்கேன்.
0: உங்களுடைய எண்ணம் சொல்லுங்க.
1: ஆனா முயற்சி திருவினையாக்கணும்னு சொன்னா எல்லா விஷயமும் என்ன நாங்க ஒரு ஒரு செயலை செய்யறோமோ அது செய்யக்க உடனே எங்களுக்கு வெற்றி தருமண்டி இல்லை, தோல்விய கூட தரும். அந்த தோல்விய பார்த்தோன்னு நாங்க சோர்வடையக் கூடாது, திரும்ப திரும்ப நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கோம். ஏனென்றா ஒரு நாங்கள் முன்னேற்றத்தின் முதல் படி வந்து தோல்வி தான். ஒவ்வொரு தோல்வியும் எங்களுக்கு ஒரு படிக்கல்லாம் வச்சு நாங்கள் முன்னோரி கொண்டு போகணும். அதுக்கு நாங்கள் தோண்டு விடக்கூடாது, திரும்ப திரும்ப நாங்கள் முயற்சி செய்த எங்களோட வெற்றியின் உச்சத்துக்கு நாங்கள் அடையலாம். அதைத்தான் சொல்ல வந்தேன்.
0: கண்டிப்பா, மிக அருமை, மிக அருமை, மிக்க நன்றி சத்யா உங்களுக்கு.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
4: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800. 905-270-8800.
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
0: நேரம் இப்பொழுது காலை 10:30 வரைக்கும் இணைந்து கொண்டு விடாம முயற்சி என்னுடைய மேன்மைகள் குறித்து நீங்கள் பேசலாம். வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அதில் இருந்து நீங்கள் எப்படி அந்த துயரிலிருந்து விடாமுயற்சியின் மூலம் உயர்வுகளை எட்டி இருக்கின்றீர்கள் என்பதை கூட மற்றவர்களுக்கு சொல்வது சிறப்பு. இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம் ஜோதி சாரா.
0: இன்னியும் வணக்கம், இன்னிய காலை வணக்கம் சாரா, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சொல்லுங்க. எப்படி?
1: நன்றி ஜோதி, நன்றி நன்றி, நன்றாக இருக்கின்றோம். இன்று காலை வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது, நன்றி.
0: மகிழ்ச்சி என்ன சொல்லுங்க.
1: முதல்ல அந்த வந்த சிறுவனை பார்த்து உண்மையில் ஆச்சரியப்பட்டேன். சாணக்கியன்
6: ஏழு எட்டு வயதுதான் இருக்குமானா அவரது அருமையும் கூர்மையும் அந்த உண்மையில அவர் வியப்படைய வைத்தது. அதுக்கு பெற்றோருக்கு தான் தலை வணங்க வேண்டும். ஆமாம், நான் கொண்டு வந்த குரலும் அதே குரல் தான். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். அதை முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் வரும். அப்படி அது முடி அப்படி முயற்சி செய்யாவிட்டால் அவருக்கு வறுமை வந்து சேருமான செல்வம் மட்டும் இல்லை, எல்லா விடயங்கள்லையும் கல்வி. கல்வி நாங்கள் சாப்பிடக்கூட வசதியாக பாமர குடும்பங்கள்ல இருந்து கூட பெரிய அளவில் கல்வி பெற்று சிறப்பாக மாணவர்கள் முன்னேறி வருகின்றார்கள், வந்திருக்கிறார்கள், நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதே மாதிரி பெண்கள் பெண்களுக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பேதுன்ற காலம் இருந்த காலத்தில் இன்று அந்த எந்த விடாமுயற்சியோட பெண்கள் மண்ணிலிருந்து விண்ணிக்கே போய் வந்த காட்சியெல்லாம் பார்த்திருக்கின்றோம். இது எல்லாவற்றுக்கும் காரணம் விடா முயற்சி தான். அதாவது பெற்றோரை மதுக்கு வழிகாட்டவில்லையே, மூத்தவர்களை மதுக்கு வழிகாட்டவில்லையே என்று தானே விடாமுயற்சி எடுத்து இன்று முன்னேறியவர்கள் மற்றவர்களுக்கு குறை கூறக்கூடாது. தன்னுடைய விடாமுயற்சியில் எவ்வளவோ முன்னேறியவர்களை பார்த்திருக்கின்றோம். அடுத்து சிலர் பிறக்கும் பொழுது குளங்களை இழந்து வருகின்றார்கள், இழந்து பிறக்கின்றார்கள். சிலர் வளரும் பொழுது கால் கையோ கண் பார்வையோ காதோ ஏதோ கேட்காவிடையும். அப்படியான மக்கள் கூட விடாமுயற்சியில் எத்தனையோ சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் இந்த குரல் வந்து பொருந்தும். அதாவது எந்த நிலைமையிலும், எந்த மன கஷ்டமோ உடல் கஷ்டமோ எந்த நிலைமையிலும் விடாமுயற்சி இருந்தால் என் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று நாங்கள் வாழலாம் என்றுதான் இந்த திருக்குறள் எங்களுக்கு. அது உண்மையில் ஒரு நல்ல குரல். ஒரு சின்ன பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைய பாருங்க, ஏழு வயது பிள்ளை வந்து ஒரு 30 வயது ஒரு ஆளுமை, அந்த ஒரு எந்த எவ்வளவு அடக்கத்தோட எவ்வளவு பணிவோட அந்த பிள்ளை கவிக்கிறத பார்த்தா உண்மையில் அது அவளோட விடாமுயற்சி தான். பெற்றோட விடாமுயற்சி, அந்த குழந்தையில
0: உள்ள முருகுதையா என்ற மாதிரி சாணக்கிய மித்திரனுடைய வார்த்தைகளும் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பணிவு என்பது
6: உயர் அம்மா அம்மா அம்மா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அம்மா சொல்லி எவ்வளவு பணிவா அழகா அந்த பிள்ளை.
0: கண்டிப்பா கண்டிப்பா அவர் பட்டிமன்றம் எல்லாம் செய்வாரோ அதை கூட ஒரு நாளைக்கு பார்க்கணும். மிக அருமையா செய்வார். நான் கற்பனை பண்ணி பார்க்கறேன் எப்படி பேசுவார் என்று சொல்லி சிறப்பு. குழந்தைகள் தெய்வத்துக்கு ஈடானவர்கள். மிக்க நன்றி தாரா உங்களுக்கு.
6: நன்றி நன்றி ஜோதி நன்றி.
0: நேரம் இப்பொழுது 10:03. தொடர்ந்து நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம் நேயர்களே. அற்புதமான குரல் பாக்களும் இருக்கின்றன, நீங்கள் பொதுவாக பேசிக்கொள்ளலாம். அதில் இன்னொரு குரல் பாக்கூட சொல்ல விரும்புகிறேன். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் என்று சொன்னார். மிக நயம் மிக்க சொற்கள், கடினமான சொற்கள் தான். மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள். அது யார் அந்த பெண்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார் போல இருக்கு. என்ன சொல்லியிருக்கிறார்? மாமுகடி மடி, அதிலே மடி என்றால் சோம்பல் என்பது எங்களுக்கு தெரியும். மாமுகடி என்பது அவர் அதில் வறுமைக்குரிய ஒரு தெய்வத்தை சொல்வார்கள். சீதேவி மூதேவி என்று சொல்வார்கள் இல்லையா? அது ஆக்களை பேசுகிறது மூதேவி என்று அதை நான் சொல்ல வரவில்லை, அப்படி சொல்வார்கள் சிலர். அது இல்லை, இதில் வந்து சீதேவி என்பது செல்வத்திருமகள், செல்வத்துக்குரியவள். அதை அவளை வந்து தாமரையினாள் என்று சொல்கிறார். அதே மாதிரி மாமுகடி என்பது மூதேவி, வறுமைக்குரிய தெய்வமாக சொல்கிறார். ஆகவே அவர் இந்த குரல் பாவில் என்ன சொல்ல வருகிறார்? சோம்பேறியிடம் வறுமை தெய்வம் தங்குவாள் என்று சொல்கிறார். சோம்பல் இல்லாத உழைப்பாளியிடம் பலரை பார்ப்பீங்க இல்லையா? சும்மாவே இருக்க மாட்டார்கள். எத்தனையோ பேர் இருந்தால் தாமே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களிடம் செல்வத்திருமகள் தங்குவாள் என்பதனை திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறது. நடைமுறையிலும் நாம் பலரை பார்க்கிறோம், சும்மா சோம்பி இருக்காமல், நித்திர கொண்டிருக்காமல், சோகத்தோடு இருக்காமல், ஏதோ முயற்சி எடுத்து தன்னுடைய மன உடல் வலிமையால் அந்த மாதிரி முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக உயர்வுகளை எட்டுவார்கள். அவர்களிடம்தான் செல்வத்திருமகள் தங்குவாள் என்பதனை சொல்கிறார். உண்மையில் சோம்பல் என்பது எங்களுக்கான ஒரு அது தேவையே இல்லை. சோம்பல் என்பது ஒரு சமூகத்தினுடைய, சமூகத்தின் புற்றுநோய் என்று சொல்லலாம். உழைப்பு என்பது அந்த சமூகத்தினுடைய உயிர் நாடி என்று சொல்லலாம். ஆகவே தெய்வ நம்பிக்கையை விட உழைப்பின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அது தெய்வ நம்பிக்கை வேண்டும். அதை அவர் தாராளமாக முதலாவது அதிகாரத்திலும் சொல்லி இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் அவர் இந்த தெய்வம் என்று குறிப்பிடாமல், இதில் திருமகள் என்றால் நீங்கள் உடனே அதை இந்த மதத்துக்குரிய நூல் அப்படியெல்லாம் எடுக்க தேவையில்லை, செல்வ தெய்வமாக அவர் சொல்லியிருக்கிறார் என்று பொதுவாக கொள்ளலாம். ஆகவே தெய்வ நம்பிக்கையை விட நாங்கள் எங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த தெய்வம் எங்களை இன்னும் உயர்நிலைக்கு கொண்டு செல்லும், இல்லை என்றால் இந்தாப்படி படுத்து நித்திரையை கொள்ள என்று சொல்லி தட்டி நித்திரையாக்கிவிடும் என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். மிக அற்புதமான குரல்பா அந்த குரல்பா. ஆமாம் ஆமாம், சொல்லி பழகுங்க. மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் என்று சொல்லி இப்பொழுது எங்களோட அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
7: வணக்கம். இனிய
0: வணக்கம், இனிய வணக்கம், வரவேற்கிறேன். சொல்லுங்க.
7: நான் இங்க வர்றதுக்கு, நான் பிரான்ஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கு மூணு முறை
0: பண்ணினான்
7: 83 ஆண்டுல.
0: ஆமாம்.
7: அப்ப நான் டிக்கெட் எல்லாம் கேனடா போறேன்றது நீ நினைச்சு பாக்கிறாது, கேனடான்றது தெரியலாது, அங்கே அங்க போகிறாது அப்படி என்று ஏர்போர்ட்டுக்கு போய் எல்லாமே நான் ரெண்டு தரம் திருப்பி அனுப்பினவங்க. ஓ, ரெண்டு தரம் பிரான்ஸ்ல இருந்து ரெண்டு தரமும் திருப்பி அனுப்பிட்டு மூன்றாம் தரம் நான் ஒரு ஏர்போர்ட்ல எக்ஸிட் அடிச்சு, ரெண்டாம் தரம் எக்ஸிட் அடிச்சது நான் ஃபிளை பண்ண இல்லை. ஏன்னா ஃப்ளைட் வலிக்கிட்டது எங்க இந்த இன்குவாரியால. பிறகு அதே பாஸ்போர்ட்டோட டிக்கெட்டை இதண்டிட்டு இன்னொரு சார்ஜ் வலித்துவாளுக்கு போயிட்டு மூன்றாவதுல போயிட்டு அவங்க கிட்ட உனக்கு எக்ஸிட் அடிச்சிருக்குது நீ ஏன் போக இல்லையன்னு நான் சொன்னேன். அவைகிட்ட ஓவர்ஸ்டே பே பண்ண சொல்லி சொல்லிச்சுனா என்னோட காசு இல்லை, ஆனபடி ஓவர்ஸ்டே பே பண்ண என்னோட காசு இல்லை என்று சொன்னதால
0: அதுக்கு பிறகு தான் எல்லாருக்கும் சந்தோஷம்.
7: வீட்டுக்கு அம்மாக்கள் தான் சொல்லி எல்லாரும் சந்தோஷம், வீட்டுக்கு நல்லா இருக்கும்.
0: அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
8: வணக்கம்.
0: இனிய வணக்கம் புருஷோத்தமன், சொல்லுங்க.
8: இந்த வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்கள் விடாமுயற்சியால பிடிச்சு பிடித்த அந்த நிறைய விஷயங்கள் நான் இங்கே தந்தேன். நான் இங்கே நிறைய ஊர்லயும் சரி மற்ற இங்கே நான் இந்த நண்பர்களே சில விஷயங்களை பயந்து கொண்டிருந்தவ நான் ஆங்கிலங்கள் தெரியாமலே நிறைய இதுகள் இங்கே செய்திருக்கேன். இந்த ரத்குள்ள அப்ப எல்லாம் எனக்கு ரோட்டு பேரலோடி வாசிக்க தெரியாது. மற்ற இந்த ஒரு கேன்சர் வந்தா கூட அது உடலுக்கு தெரியாது. எல்லாம் இந்த முயற்சியாலதான் நடந்தது. இந்த ரெண்டு மற்றது பெரிய பொம்பளைகள் இங்க வேலை செய்திருக்கேன். போயக்கெல்லாம் பல பேர் விழுந்து விழுந்து சிரிச்சவையும் இருக்கிறோம். தமிழாக்கள் சின்ன பிள்ளை விட்டு அவளும் சிரிக்கிறவளும் இருக்கிறாக்கள் கூட தான் எங்களுடைய ஊக்கம் தர பழக்கம் இல்லத்தானே. எல்லாத்தையும் கடந்து நான் முயற்சி செய்து செய்து என்றான். ஆனா இப்பவும் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கேன். எல்லா முயற்சியும் நான் பெருசாக வாங்கிய சொல்றேன் இல்ல, என்னுடைய முயற்சிகள் நான் செய்து கொண்டிருக்கேன். எத்தனையோ பேர் இப்ப தலைவர தாண்டி இப்ப உடல்நிலைகள் எல்லாம் இப்ப சில பேர் இந்த கண்கள் தெரியாம காது தெரிய இந்த கேட்காம எல்லாம் உழவு பேர் உழவு முயற்சிகள் செய்யலாம். அவர்கள் தான் உண்மையில உண்மையில பாராட்டப்பட வேண்டிய நன்றி.
0: மிக்க நன்றி புருஷோத்தமன். மிக்க நன்றி. ஆமாம், நீங்கள் ஒவ்வொருவரும் கூறுகின்ற பொழுது நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுக்கும். சோர்ந்திருப்பவர்களுக்கு கூட உங்களுடைய வார்த்தைகள் நிச்சயமாக ஒரு நிமிர்வை வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவை என்பதில் நம்பிக்கை வைத்து கொண்டு நீங்கள் பேசுங்க. அற்புதமான குரல்பாக்கள், அதிலே இந்த குரல்பா கூட கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்வது சிறப்பு. பேசாட்டா தெரியாது தானே இந்த குரல்பாக்களுக்குள்ள என்ன இருக்குது என்று சொல்லி. அதுலயும் ஒரு குரல்பா, பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. எப்படி சொல்கிறார், பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. அப்ப எது பழி என்று சொல்கிறார், அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி, அதுதான் பழி என்று சொல்கிறார். ஆகவே ரெண்டு விடயத்தை ஒரு குரலுக்குள்ளே பொருத்தி பார்க்கிறார். பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்று சொல்கிறார். பொறியின்மை, பொறி என்பது உங்களுக்கு தெரியும், ஐம்பொறிகள், மெய்வாய், கண், மூக்கு, செவி அப்படிலாம் சொல்வோம் இல்லையா, உடலில் இருக்கிற குறைபாடுகள், அது எல்லாமே அது ஒரு குறைபாடுகள் அல்ல. அது எது குறைபாடு என்று சொன்னால், ஆழ்வினை இன்மை, அதுதான் குறைபாடு என்று சொல்கிறார். அதுதான் பழி, பழி என்ற சொல்லை போடுகிறார் பாருங்க. அது ஒரு பழி கண்டிப்பாக, ஏனென்றால் ஆழ்வினை இன்மை என்றால் முயற்சி இல்லாமல் இருக்கிறது, முயற்சி இல்லாமல் இருக்கிறது தான் பழி இந்த உலகத்தில். நம்மளுக்கு அது அந்த பழி தான் வந்து சேரும், ஏனென்றால் நாம் எந்த முயற்சியும் எதுக்கும் எடுக்கலை, இலட்சியம் இல்லை. ஏதாவது ஒரு இலட்சியத்தை வச்சு நடை போட்டால் அதை நோக்கியாவது பயணித்து கொண்டிருப்போம், இதுவும் இல்லை. ஏதோ விடியுது, இருளுது, சாப்பிட்றோம் படுக்கிறோம் என்று சொல்லி அப்படி இருந்துட்டு போகாமல், ஏதோ ஒன்று, ஏதோ உங்களுக்கு எழுத வேணுமா, அல்லது ஏதோ ஒன்று துறை, அல்லது உங்களோட பணி சார்ந்து என்ன அதை செய்ய வேணும், சும்மா இருக்காமல் ஏதாவது செய்துட்டு இருங்க. கண்டிப்பாக அது உங்களுடைய இலட்சியமாக இருக்க வேண்டும் என்பதனை மிக அற்புதமான ஒரு குரல் பா. பொறியின்மை யாருக்கும் பழி என்று, உடல் உறுப்பு குறைபாடு எதுவுமே எங்களுக்கு அது பழி தராது. ஆனால் அறிய வேண்டியவற்றையெல்லாம் அறிந்து, படிக்க வேண்டியவற்றை படித்து, தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொண்டு எதுவும் செய்யாமல் இருக்கின்றமே, அதுதான் பழி என்பதனை சொல்கிறார். உண்மையில் உடல் ஊனத்தை விட உழைக்காத மனம்தான் இழிவானது, அதுதான் என்னும் ஊனமானது என்பதனை சொல்கிறார். உண்மையில் வாய்ப்புகளுக்காக நாம் காத்திருப்போம், எனக்கு அவை தரணும், வாய்ப்பு இப்படி கிடைக்கணும் என்று சொல்லி, வாய்ப்புகளை நீயே உருவாக்கிக்கொள், அதுதான் அறிவு என்பதனை திருவள்ளுவம் நமக்கு வலியுறுத்துகின்றது. மிக அருமையான ஒரு குரல் பா, அதையெல்லாம் நாம் மனசில் ஏற்றிக்கொள்வோம். கண்டிப்பாக இவற்றை பேசுகிற பொழுது நெஞ்சம் வியந்து கொள்ளும், தேகம் சிலிர்க்கும். எப்படி இந்த குரல் பாக்களை எல்லாம் எழுதினார் என்று சொல்லி, அதனால்தான் அமரகவி பாரதி வள்ளுவரை மட்டும், திருவள்ளுவரை மட்டும் தெய்வமாக பார்த்தார். அப்படி ஒரு புலவர்களையும் தெய்வமாக யாரும் பார்க்கவில்லை இதுவரைக்கும், திருவள்ளுவரை மட்டுமே பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் வியக்கத்தக்கது. 200 குறள்பாவோடு நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரலாம். அதில் கூட தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று ஒரு குறள் பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி இந்த இடத்துல 800 விடயத்தை அதே மாதிரி சாயலிலே கொண்டு வருகின்றார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாளாது உணற்றுபவர் என்று சொல்கிறார். உணற்றுபவர், ஊனா ஞானா இற்றென்ன ரூனா பானவான இறென்ன, உணற்றுபவர், உணற்றுபவர் என்றால் முயல்பவர்கள், முயற்சி இல்லாமல் இருக்கக்கூடாது, முயல வேண்டும் என்பதை நல்ல நல்ல சொற்கள், சங்க இலக்கிய சொற்களை அங்கே பார்க்கின்றோம் இல்லையா, மிக புலமை மிக்க சொற்கள் இப்படியெல்லாம் படித்திருக்கிறார்கள் என்பதனை, நாங்கள் எங்கே இருந்தெல்லாம் இந்த சொற்கள் எடுத்திருக்கிறார்கள், இதெல்லாம் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் அருகி கொண்டு செல்கின்றன இல்லையா. குழந்தைகள்கிட்ட போய் உணற்றுபவர்கள் அவனுக்கு வாய்களே வராது, இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டும். ஊழையும் உப்பக்கம் காண்பர், ஊழ் என்பது விதி என்று சொல்வார்கள், உப்பக்கம் காண்பர், அதை கூட ஐயோ இது தெய்வத்தை கூட விஞ்சியது கடின உழைப்பு என்று இன்னொரு குரலிலே சொன்னார். இங்கே வந்து அவர் என்ன சொல்கிறார், விதி என்று நினைத்து கொண்டு இருக்காதே, அதை கூட அடித்து தோல்வி அடைய செய்யக்கூடியது உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய முயற்சி என்பதனை சொல்கிறார். அதைத்தான் சொல்கிறார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி விடாமுயற்சி ஒன்றி தாளாது உணற்றுபவர், விடாமல் சோர்வடைந்து போகாமல் முயற்சி எடுப்பவர்கள் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக இருப்பார்கள். சோர்வில்லாமல் தளராமல் தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இடையூறு வரும், அதாவது விதி வந்து எங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சிட்டுதே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்காமல், அதை தோற்கடித்து அதை விரட்டிவிட்டு நீங்கள் நடை போடுங்கள். தடைகளை கண்டு அஞ்சாதீர்கள். தடைகளை கண்டு அஞ்சாத மனிதனும் அஞ்சாத சமூகமும் தான் வரலாற்றிலே நிலைத்து நிற்கும் என்பதனை திருவள்ளுவம் நமக்கு அடித்து சொல்கிறது, இடித்து சூறைக்கின்றது. கண்டிப்பாக எனக்கு இப்போ டைம் சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை, பலன் இல்லை அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காமல், உழைப்பால் உங்களுடைய நேரத்தை சரியாக மாற்றுங்கள். நேரம் சரியில்லை என்று சொல்லாமல் எங்களுடைய கடின உழைப்பால அந்த நேரத்தை நம்மளுக்கு சரியாக மாற்றிக்கொள்வது நம்முடைய கையில தான் இருக்கின்றது. ஆகவே தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும், ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவு இன்றி தாளாது உயற்றுபவர் என்பதனையும் சொல்லிக்கொண்டு அடுத்த நேரையும் சந்திக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்
0: இனிய வணக்கம் சொல்லு.
9: சொல்லி முடிச்சுட்டீங்க. எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் பெறுமென்றால், இந்த எனக்கு திருக்குறள் அகல முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவனுக்கு உலகன்று சொல்லினா அந்த இது எல்லா உயிரினங்களும் எங்களை சூரிய பெருமானுக்கு தான் இது. அது மற்றது தெய்வத்தால் ஆகாத என்ற எம்ஜிஆர் அந்த பாட்டுல வந்து இருப்பார், கொடுத்திருப்பார். இந்த ஒன்றே குணம் என்ற பாட்டுல முதல் அந்த குரல் எல்லாம் பெறும் தன்னை விரத்த கூலிவர். ஆனா அங்க பிறகு ஒரு அந்த இதுல சொல்லுவார், கருணை கடவுள்ல கருணையை காணலாம், ஆனா கருணையிலேயும் கடவுளை காணுறதுதான் எங்களோட அன்பு. இந்த ஆடு மாடுகள் கோழி குஞ்சுகள் எல்லாம் தங்களோட எல்லா இன்பங்களும் பிறவணும், நாங்கள் மட்டும்தான் இன்பம் பிறவணும் நினைச்சோடியத்தான இன்றைக்கு இந்த அழிவை நாங்கள் தேடி இருக்கிறோம். மற்றது ஒன்று நான் சொல்றேன் என்றால், உங்களுக்கு உள்ள பத இந்த நாங்கள் நான் கலெக்டருக்கான நான் சொல்லல, நீங்கள் உங்களுக்கு தமிழனுக்கு உலகத்தை வாழ வைக்கிறதான் பொறுப்பு, அது சிவன்ற பொறுப்பு. தமிழன் உலகத்தை வாழ, தமிழனுக்கு நாடு நகரம் என்ற உலகம், அதான் அந்த உலகம் என்றால் அந்த உலகத்தை வாழ வைக்கிறவன் தான் தமிழன், அதான் சிவன். அப்ப ஒரு நாளும் என்ன எல்லாம் பாரதியார் பாடின பாட்டுக்கு பிழையே இல்லை. சிங்கள தீவினருக்கோ பாடம் தென்னாட்டவருக்கும் சிவனை போட்டு சொல்ல தென்னாடு எங்களை சொந்தம் சில வேலையில புரிய கொண்டு பெறும்.
0: நன்றி. உங்களுக்கு எப்பொழுதுமே நான் அவதானித்து இருக்கிறேன் காசிநாதர் அண்ணா அவர்கள். இன்னும் பேசினாலும் உடனே சிவன் என்ற அந்த முதல்வனை அழைத்து வந்து விடுவார். ஏதோ ஒரு கதைக்குள்ள சிறப்பு அவர் தன்னுடைய அந்த மன எண்ணத்தை முன்வைத்திருந்தார். இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் திருவள்ளுவர் பேராசார் இந்த அதிகாரத்தின் மூலம் 62வது அதிகாரமாகிய ஆழ்வினை உடைமை என்ற இந்த அதிகாரத்தின் மூலம் நாங்கள் எந்த கஷ்டத்தையும் தோல்வியையும் கண்டு எந்த சிரமங்களையும் கண்டு எதுக்குமே அஞ்சக்கூடாது என்பதனை சொல்கிறார். ஒரு முயற்சியை செய்தால் அதை பாதியிலே கைவிட்டு விடாதீங்க, திரும்ப திரும்ப இடைவிடாத முயற்சி தான் எங்களை முழு மனிதனாக்கும் வெற்றியாளனாக்கும், உழைப்பை மூலதனமாக கொண்டு விதியை வென்று சமூகத்துக்கு நல்ல பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிய அந்த அறத்தை நாங்களும் மறுபடி உரக்க சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நீங்க சீமா தமிழ் எஃப்எம்மோடு 10:30 இணைந்து கொள்ளலாம், இணைந்து சிறப்பிக்கலாம். பிரியா உங்களோடு இணைந்து கொள்வார். நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர்

0: ஒரு 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
1: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
0: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
0: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: Everything okay, no problem indigenam.
1: Bar kalamu closing da tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155 416-268-0155.
2: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
1: செல்லம் இல்ல டாட் செல்வம்.
2: சரி சரி.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
7: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
7: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 905-667-7200 சைஃபர்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

Ladies and gentlemen.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ் ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும்

0: தமிழ்நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site Cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

உங்க சவுடால்தனமும் சண்டியர்த்தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்ற அந்த நெய்யண்டி மேலத்தை.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: Busted.
1: Wipe check.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
7: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000 GTA கிரெடிட்.
11: ஐயப்பா, நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?
12: சுறாவல்லி காத்து போற பா.

வாசன்னா என்ன பின்ன?

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000. 416-284-7000.
7: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
8: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
12: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இல்ல இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் இங்கேயும் இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளோ நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனால் உண்மையாக உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
0: ஐ ஆம் கமிங்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 16 குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
11: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000
7: GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
7: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் கோசரியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்க
6: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
8: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க கூடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரந்தான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவெண் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12

0: கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமா தமிழேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று மே மாதம் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:04.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
0: செய்தி வாசிப்பது ரஜி கிருபா. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதியில் தடையவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் 13வது முதல்வராக பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைத்தது 4 வரை சமாளிக்க முடியும் என CIA உளவுத்துறை மதிப்பீடு செய்துள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: தொடர்ச்சியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 11 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 4 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 5 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 12 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 3 °C, செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 12 °C காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474 9957.

இனிய மாலை பொழுதில் சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை நீங்கள் இதயராகம் நிகழ்ச்சியுடனும் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6442-22

0: இலக்கிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் ஆகிய நான் நலம், நீங்கள் நலமா?
0: நான் நலம், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
1: ஓ, எல்லா அந்நியர்களுக்கும் அந்நிய தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இருக்கிறான். தளபதியும் நாங்களுமா சேர்ந்து தானே சேர்ந்த கூட்டம் படத்துல இருந்து சுடக்கு மேலே சுடக்கு போட்டு அந்த பாடல் கேட்கலாமா?
0: அந்த பாடல், ஆமாம், நல்ல ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. தலைவர் வின் பண்ணிட்டாரு, எல்லாம் முதல்வர் ஆகியாச்சு.
1: ஆமாம், பீ குளிக்காட குறை
0: சூப்பர்.
1: இல்லாட்டி குளிச்சிருப்போம், ஜாலியா இருக்குது, எல்லாம் அடிச்சு கலைச்சு போட்டு புது கிளியர் த மெஸ்.
0: இந்த பாடல் கேட்டு மாக்கலைங்கள் நன்றி. எல்லாரையும் அடித்து கலைப்பதெல்லாம் முழு மூச்சா நிக்கின்ற
1: என்ன கிழக்கு முதல் பட்டுமே கிழக்கு நல்லது
0: நல்லது. நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: வேலைக்கு மணி நேரம் 6:11.

0: அட போடா.
1: வேணா கழட்டிட்டோன்னு இந்த ஆட்டம்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலும்
3: விரட்டி விரட்டி வெளுக்க

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் ராஜி. நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்களுக்கும் அனைத்து உலக அந்நியர்களுக்கும் அந்நியர் தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி. சூப்பர் சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்றைக்கு மன்னன் படத்துல அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையா?
2: அதையும் இந்த அந்நியர் தினத்துல இந்த பாட்டு இதுவரையில வரையில நிறைய அந்நியர் பாட்டு போனது, நான் கேட்கல இந்த பாட்டு.
1: நல்லது நல்லது. இந்த பாடல் ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடல்.
2: ஆமா, நல்ல ஒரு பாட்டு.
1: நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 6:17.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் பாஜி, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா சுகமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா நினைக்கிறோம்.
4: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
5: முதல் அடுத்து முதல் இன்றைக்கு உங்களுக்கும் அனைத்து அம்மாமா இருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். உரித்தாக
4: நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
5: பாடல் தெரியும், பாஸ்கர் ராஸ்கல் படத்துல இருந்து அம்மா லவ் யூ அந்த பாட்டு.
4: அந்த பாடல், ஆமா. அம்மா வந்து அவ்வளவு ஸ்பெஷல் தான் கண்டிப்பாக.
5: அம்மா என்றால் எல்லா பிள்ளைகளும் கண் கலங்குமா?
4: ஆமா,
5: அம்மாவை நினைக்காத நாள் இல்லையா?
4: சூப்பர்.
5: அம்மா லவ் யூ, அம்மா ஐ லவ் யூ அந்த அந்த பாட்டு நல்லா இருக்கு.
4: நல்லது கேட்டு மக்களுங்கள், நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம்.
4: அதாவது இந்த பாடல் வந்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் பேபி ஸ்ரேயாவினுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 6:25.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சாரா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா நல்லமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி?
0: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு அந்த வியாபாரி படத்துல ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம் அந்த பாட்டையும் கேட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் சிஎம்ஆர் நேயர்கள் அறிவிப்பாளர்கள் எல்லாருக்கும் அன்னையர்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற.
0: நன்றி. உங்களுக்கு அன்னையர் தின நல் வாழ்த்துக்கள். இந்த பாடல் கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
1: நன்றி.
0: இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் வைஷாலி குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:30.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
0: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் தவம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க. என்ன பாடல் தெரிவு? கெல்லி திரைப்படத்தில் இருந்து கேட்டீர்கள் பாடல், வருகிறது கேட்டு மகளுங்கள். நன்றி
2: நன்றி.
0: இந்த பாடல் கே கே மற்றும் மனோராதா ஸ்ரீராம் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:37.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாட தெரிவு?
2: பூமக்கள்
1: ஊர் மக்கள். ஆமா, பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். நன்றி. பூமாலையில் ஒரு மல்லிகை என்ற பாடல். இந்த பாடல் TMS மற்றும் சுசீலாவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:43 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். காத்திருந்தாங்க, இருக்கும்.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
3: நான் வீட்டில் செய்யறேன்மா, நல்லா இருக்கலாம்.
0: சூப்பர். சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
3: இந்த தாயிந்த தினமும் அவ ஒரு 15 மாதங்களை விட்டு போய் 94 வயது மட்டவங்களோட திரும்பி பெறுவான்ற நம்பிக்கையோட இருக்கிறோம். அவாக்கு விருப்பமான பாட்டு இந்த 6 மனமே 6. அவ படம் பார்த்த பாட்டுகள் விருப்பம், கதை புத்தகம் பார்த்து பண்ணலாம். அவண்டு லெவல் எங்களை கிட்டவே இல்லை.
0: இந்த பாடல் வந்து ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகளுங்கள் நன்றி
3: நன்றி
0: நன்றி. டிஎம்எஸ் குரல் ஒழிக்கும் இந்த நேரம் 6:48.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் பிரதி, நான் நம்பி அழைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கும்.
0: சூப்பர். என்ன பாடல் தெரியும்?
1: பாடல் தெரியும் வந்து எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்துல இருந்து திரைப்படம். பாடல் வந்து செண்பகமே செண்பகமே ஆண் பாட்டு.
0: ஆமாம், எஸ், உங்களுடைய பாடல் வருகிறது. நன்றி.
1: நன்றி அம்மா.
0: நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: செய்தி வாசிப்பது ரஜி. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்திய நிலையில் அப்பகுதியில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் 13வது முதல்வராக பதவியேற்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்கட்சி தலைவராகவும் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என CIA உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளது. May 18 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாள் என தமிழ்நாடு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை வரை பயணிக்கும் யாழ் தேவி கடுகதி தொடர்ந்து சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொடரூந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழக 17வது சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் நாளை காலை கூடுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தற்காலிக அவைத் தலைவராக கருப்பையா இன்று பதவியேற்றார். சோழவந்தான் தொகுதியில் தமிழக வெற்றி கழக சார்பில் வெற்றி பெற்ற அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டொரண்டோவில் நடைபெற்ற 2026 குளோபல் ப்ரோசஸ் ஆக்ஷன் சம்மிட் நிகழ்வில்

0: அரசியல் தலைவர்கள் மற்றும் கொள்கை நிபுணர்கள் பங்கேற்றனர். அட்லாண்டிக் பெருங்கடலில் சிக்கியுள்ள எம்பி ஹொண்டியஸ், உல்லாச கப்பலில் ஹெண்டோ வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது.
1: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: அடர்த்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 10 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 4 பாகை செல்சியஸிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 5 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 12 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 3 பாகையிலும், செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 12 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியை 6 6 4 4 6 2 2 2

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ராஜிதா, காந்தி எக்ஸ்பிரஸ், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, எப்படி இருக்கிறது வான்கூவர் காலநிலை?
1: என்ன
0: பாடல் தெரியும்?
1: எனக்கு வந்து நான் அவனில் படத்துல மச்சக்கண்ணி பற்றிக்குச்சு
0: அந்த பாடல். ஆமாம், அந்த பாடலுடன் தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி, வணக்கம், சந்திப்போம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து விஜய் மற்றும் சத்யா மற்றும் அவர்களுடைய குரூப் அணிந்து பாடி ஒரு பாடல். வலிக்கும் இந்த நேரம் 7:07.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் கலியுவரதன் கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா சந்தோஷமா உங்களோட செய்தி சுருக்கங்கள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறேன். நல்ல அழகா இருக்குது நீங்கள் கதைக்கிற தமிழ் செய்தி சுருக்கத்துல. மற்றது நான் கேட்கும் பாடல் படம் முந்தான முடிச்சு பாட்டு வா வா பாத்து யாரே வா, அதை விட மற்றது வந்து ராம்தாசனுக்கும் கலரூபனுக்கும் எங்கட தமிழ்நாட்டு விஜயந்த பதவியேற்பை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். வாய்ப்புக்கு நன்றி தாங்க.
1: நன்றி நன்றி. இந்த பாடல் வந்து மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகி குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 7:14 நிமிடம்.
3: ஆ

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4164-6661

0: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164642222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து வசுந்தரா மற்றும் பிரவீன் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 7:20.
1: Shakalaka baby, shakalaka baby.

0: Adiós, amigo.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gadai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155. 0155
1: last minute le closing jeda pradesh chellathukku thanks
2: chellam illa da selvam
1: sari sari
2: tamil express odi inaindirukkum adutha neyar vanakkam
5: iniya vanakkam naan prasad mangaya irukkiren eppadi irukkeenga
2: nalla sugama irukkiren neenga eppadi irukkeenga
5: naan nalla maachiya irukkiren nandri bradhe என்னுடைய அன்பு தாய் உட்பட உலகத்தில் இருக்கிற அனைத்து அம்மாக்களுக்கும் என்னுடைய அந்நியத்தின நல்வாழ்த்துக்களை சிறந்தாழ்த்தி வணங்கி தெரிவித்துக் கொண்டு நான் வந்து கேட்க போட பாடல் வந்து ராஜாத்தி ராயாத்திர ஜாரோ ஒருத்தி என்ற பாடல்.
2: ஏன் பாடல் தெரிவுக்கான காரணம்
5: ஒருத்தி இருந்தா நல்லதுதானே, தனியா இருக்கிறதுக்கு அந்நியத்துல அம்மாவும் கூட கலைக்க முடியல, இப்ப தனியா வீட்டுக்கு யோசிக்கிறானே, ஒருத்தி இருந்தாலும் அங்கே கலைச்சு கொள்ளலாம் இல்ல.
2: அதனால இந்த பாடல் நல்லது கேட்டு பாக்கலங்க, தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் வந்து தீபா மற்றும் மது பாலகிருஷ்ணன் குரலில் ஒலிக்கும் மணி 7:27.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வெண்பா.
2: வணக்கம் வெண்பா, எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: எனக்கு எல்லாருக்கும் அன்னையர்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, பகல் படத்துல சுயமாம் பாடின வெண்ணிலா வெண்ணிலா அந்த பாட்டை போறீங்களா?
2: கண்டிப்பாக அந்த பாடல் வருகிறது, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து சிட் சிறீராம் மற்றும் வேதா இணைந்து பாடி ஒரு பாடல். அளிக்கும் இந்த நேரம் 7:33.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். நலமா இருக்குங்களா?
3: நல்லா சுகமா இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பர். வெளியில எல்லாம் நடக்க போனீங்களா?
4: படிச்சுட்டு வந்துட்டேன்.
3: நன்றி, சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியுது?
4: பிச்சைக்காரன் படத்துல நூறு சாமி
3: தாயை போல் வருமா? ஆமா, கண்டிப்பாக நல்ல ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
4: நன்றி வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் வந்து விஜயாண்டனியுடைய இசையமைப்பில், விஜயாண்டனியுடைய குரலில் வந்த பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:41.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்க
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மக்கள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் NGK திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கர் ராஜவனுடைய இசையமைப்பில் சீட் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல். அழைக்கும் நேரம் 7:50.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
1: செய்தி வாசிப்பது ரஜி. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதியில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் 13வது முதல்வராக பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்கட்சித் தலைவராகவும் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாதிரா